நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 3 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 5:51. இனி தொடர்வது ஜனரஞ்சினி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை ஜனரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: அவா அறுத்தல் 37 அதிகாரம் 7 குறட்பா.

அவாவினை முழுவதும் அறுத்துவிட்டால் கெடாமல் வாழ்வதற்கான நல்வினைகள் தான் விரும்பியபடியே வந்து ஒருவருக்கு வாய்க்கும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம், 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர், இதில் வாமா மின்னல், சேவை செய்திகள், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 மனம் விரும்பும் பாடல்களோடு இதயராகம், 8:30 அம்மன் TRY TMT கம்பிகளின் இதயராகம் தொடரும். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில், 10 போடு ஆட்டம் போடு, 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சி வெள்ளத்தனைய மலர் நீட்டம், பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள், 11 மணிக்கு உங்களோடு நாங்கள்.

0: 12:10 சூரியகாந்தி. மனிதன் நாடகம் எழுதியவர் விஜயா சிவகாசிநாதன். தொடர்ந்து கல்யாணத்தை முடிங்க நாடகம் எழுதியவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் ஆகியோர். 12:50 பாப்கார்னர். 1 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் மதுரகீதம். 3:45 மாநில செய்திகள். பதினைந்திற்கு வேளாண் அரங்கத்தில் நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள். 2:30 செய்தி மலர். 3 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5 மணிக்கு. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள் வழங்கும் உணவே மருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம். கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். வேளாண்மையில் நீர் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பங்காடு எஸ் வி காமராசு அவர்கள். தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பு உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. பதினைந்திற்கு இசைந்து வரும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு இசைப்பெட்டகம். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் பாடியுள்ள பாட்டு. உடன் பாடுகிறார் மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வி தியாகராஜன் அவர்கள் வயலின். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேர்களுடன் கலந்துரையாடல். மாலை 4 மணிக்கு பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்தி மடல். 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் பண்டிட் ஹரசங்கர் பட்டாச்சாரியா அவர்கள் சித்தாரிசை கேட்டு ரசிக்கலாம். இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்றைய நமது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கேற்க 0431-246-1, 240-102-1 ஆகிய எண்களுக்கு அழைக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 9385-46-1. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளவிலான அமைதி, பாதுகாப்பு, சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறை நிபுணர்கள் மருத்துவர்களுக்கான பயிற்சியுடன் சுகாதார பராமரிப்பிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது

0: அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது தீபன் சக்கரவர்த்தி, பி அருந்ததி பாடியிருக்கும் பாரதீபன்.

0: பெருமிதம் சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது ஏன்? இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது? அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது? கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம். கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம். உறவுகள் சிதைகின்றன. இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாயுமானவர் சொல்வதை கூறுகின்றார். உண்மையான இன்பம் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட்காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நன்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம், ஓய்வு, மகிழ்ச்சி வேண்டுமென்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாய்மானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி. இன்சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம், அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: 6:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. கடிகார முட்களை விட கடவுளோட கணக்கு துல்லியமானது. சரியான நேரத்துல எல்லாமே உங்களை வந்து சேரும். நம்பிக்கையோட இறைவனின் துணை கொண்டு உங்களோட இந்த நாளை தொடங்குங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆனந்த ராகம்.

6 மணி 20 நிமிடம் எங்கும் நிறைந்த இறைவனை இன்னிசையால் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளின் ஆனந்த ராகத்தில் நிகழ்ச்சியில் இனி தீபன் சக்கரவர்த்தி பாடியிருக்கும் பாடல்

0: பக்தி நிறைந்த மனதுடன் இறையருளை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்
1: நிகழ்ச்சியில் இனி பி. சுஷீலா பாடியிருக்கும் பாடல்

கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, மாலை 6:15 குதிரை வாகனம், இரவு 12 மணிக்கு எதிர்காப்பு கட்டுதல். நாமக்கல் மாவட்டம் சின்னமணலி கிராமம் ஸ்ரீ மகாகணபதி மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவில் காலை 7 மணிக்கு மாவிளக்கு, மாலை 4 மணிக்கு மஞ்சள் நீராடுதல், தொடர்ந்து கிணற்றில் கும்பம் விடுதல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகும்.

0: நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் காலை 6:35.
1: உழவர் பெருமக்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது வணிக வேளாண்மை. விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களுக்கு அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுல அவங்களுடைய தேடுதல் விசாலமா இருக்கணும். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறதுக்கு நம்ம மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் மானியங்கள், இலவச பயிற்சிகள், நிதி உதவிகளை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா இடைத்தரகர்கள் இல்லாமலே விவசாயிகள் அதிக லாபத்தை ஈட்ட முடியும். காய்கறி பழங்கள் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் கடல் கடந்தும் வாணிபம் செய்ய முடியுமா? பல நாடுகளுக்கும் அவர்களுடைய விளைபொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுமா? திருச்சிராப்பள்ளி ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பின் செயலாளர் ஜி சதீஷ்குமார் அவர்கள் விளக்கம் தருகிறார். இதோ
2: வெளிநாட்டுக்கு அனுப்புற லெவல்ல நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல உணவுப் பொருள் பற்றாக்குறையா இருந்தது, அது உண்மை. அதுக்கப்புறம் பசுமை புரட்சின்னு வந்து பல விஷயங்கள் அரசாங்கமும்

0: எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு வந்து நாம உணவுப் பொருள்ல தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். என்ன சொல்ல போனா காய்கறி பழங்கள் இந்த உணவுப் பொருள் வகையில மிகப்பெரிய அளவுல நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சராசரியா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மட்டும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய காய்கறி பழங்கள் கீரைகள் பூக்கள் இந்த நாலு குரூப்ல உள்ள ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 25 டன் ஏற்றுமதி ஆகுது ஒரு நாளைக்கு. அப்ப எத்தனை கிலோங்க? 25,000 கிலோ. இதே மாதிரி கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இந்த மூணு ஏர்போர்ட்லயும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 டன் ஆவரேஜ காய்கறி பழங்கள் மட்டும் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. நமது அந்த மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஆவரேஜா 300 to 350 டன் காய்கறி பழங்கள் மட்டும் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் பாத்துக்கிட்டீங்களா? சோ இது எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சி. நம்ம வெப்ப மண்டல நாடு வரிசையில இருக்கிறோம் நம்ம. அதனால நம்ம மண்ணு, நம்ம தண்ணி, நம்ம காத்து இறைவன் கொடுத்த வரம். இதுல என்ன நம்ம அக்ரி பண்ணாலும் அது வந்து நல்ல வளர்ச்சி வரும். சோ அதை நல்ல முறையில வளர்த்தெடுத்து அதை வந்து நல்ல முறையில நம்ம தொழில் கொண்டு போகலாம். திரைவடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளை தேட வேண்டும் அப்படின்றது இதுக்கான அர்த்தம். சோ கடல் கடந்து போயினா நாம போய் ஒரு ப்ளூ கலர் ஜாப்ல நம்ம இருந்து சம்பளம் வாங்குறதுன்றது ஒரு விஷயம். கடல் கடந்து வாணிகம் செய்து அதன் மூலமா பொருள் ஈட்டுறதுன்றது ஒரு சிறந்த முறை. இதை நம்மளுடைய மூதாதையர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. பல உலக நாடுகளுக்கு சென்று ரொம்ப சிறப்பா பொருள் ஈட்டி இருக்கிறாங்க. சோ அதனால திரைவடல் ஓடி வணிகம் செய்யறதுன்றது நமக்கு புதுசு கிடையாது. காலகாலமா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய மன்னர்கள்லாம் செஞ்ச தொழில் தான் அது. சோ அந்த தொழில் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்குது. நம்ம அரசாங்கம் அதுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம அதை கேட்கிற முறைப்படி கேட்கணும், ரொம்ப நல்ல வகையில செய்யலாம் நம்ம. சரி, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எத்தனை பேர் ஃபாரின்ல இருக்காங்க? நீங்க எல்லாருமே ஏற்றுமதி செய்யறதுக்கு உடனே முயற்சிக்கலாம். சோ நீங்க எல்லாருமே நல்லா படிச்சு உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு வெளியில வாங்க. எப்ப உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் கேட்டாலும் அதை வந்து இருந்து ஒரு நாள் ட்ரைனிங் கிளாஸ் நடத்தி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 170 ஏற்றுமதியாளர்கள், தினம் தினம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஒரு 170 பேர் இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு 2 தடவை ஏற்றுமதி தொழில் சார்ந்த மற்ற தொழில் செய்யறவங்க அந்த மாதிரி கணக்கில் எடுத்தோம்னா அவங்க ஒரு 500-600 பேர் இருக்கிறாங்க. சோ இது மாதிரி ஏற்றுமதி தொழில் சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சோ நாங்க ஏன் சார் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி திருச்சி, கரெக்டா? திருச்சியில இருந்து கன்னியாகுமரி போனா 300 கிலோமீட்டர், சென்னை போனா 350 கிலோமீட்டர், தூத்துக்குடி போனா 350 கிலோமீட்டர், கொச்சின் போனா 350 கிலோமீட்டர், எல்லாமே 300-350 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குது. அதனால எந்த ஒரு பெரிய மேஜர் போர்ட்டையும் நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல கனெக்ட் பண்ணிட முடியும். எல்லா பக்கமும் நேஷனல் ஹைவே இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது. சோ எந்த பக்கமும் ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்புல நம்ம திருச்சி இருக்குது. சோ அதனால நம்ம அமைப்பும் திருச்சியில இருக்குது. சோ எல்லா வகையிலும் உதவி பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு தயாரா இருக்கிறோம். சோ எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவுல முயற்சி செய்து நாமளும் வளரலாம், நம்மளை சார்ந்த இந்த கல்லூரியும் வளர்க்கலாம், நம்ம நாட்டையும் வளர்க்கலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: புதுசா ஏற்றுமதி வணிகத்தை தொடங்க விரும்புற தொழில் முனைவோர்களுக்கோ விவசாயிகளுக்கோ பயிற்சி ஆலோசனைகளை இந்த ஏற்றுமதி இறக்குமதி கூட்டமைப்பானது வழங்குறாங்க. ஆர்வமுள்ள விவசாயிகள், தொழில் முனைவோர்கள் இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி நாட்டிற்கு உங்களை அடையாளப்படுத்துங்களேன். மேலும் விவசாயிகள் என்ன பண்ணணும், எந்த நாடுகள்ல நம்மளோட பொருட்களுக்கு அதிக தேவை இருக்கு அப்படிங்கறதையும் நல்லா ஆராய்ஞ்சி அதுக்கான பணிகளை முன்னெடுக்கணும். வணிக வேளாண்மையில் இதுவரை விவசாயிகளோட வணிகம் சிறக்க பல வழிகளை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க திருச்சிராப்பள்ளி ஏற்றுமதி இறக்குமதி கூட்டமைப்பின் செயலாளர் ஜி சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி அண்மையில் தொட்டியம் கொங்குநாடு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள

0: வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 04-31 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கரூர் பண்டதாகரன் புதூரில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் இறைச்சி உற்பத்திக்கான வெள்ளாடு இனங்கள், சிறந்த வெள்ளாடுகளை தேர்வு செய்தல், வெள்ளாடுகளுக்கு கொட்டகை அமைத்தல், தீவன பயிர் உற்பத்தி, தீவன மேலாண்மை, குறைந்த செலவில் வெள்ளாடுகளுக்கு தீவனம் அளித்தல், மரபுசாரா தீவனங்கள், இனப்பெருக்க மேலாண்மை, குட்டிகளை பராமரித்தல், வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றின் தடுப்பு முறைகளும், குடற்புழு நீக்கம், தடுப்பூசி, உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வெள்ளாடுகளுக்கான மூலிகை மருத்துவம், பண்ணை பொருளாதாரம் ஆகிய தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள், கால்நடை பண்ணையாளர்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முன்பதிவு செய்பவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் விவரங்களுக்கு 7339705703 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் நண்பர்களே, வரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. இப்பயிற்சியில் அறிவியல் முறையில் பன்றி வளர்ப்பு, செலவு குறைத்து லாபத்தை அதிகரிக்கும் நடைமுறைகள், சத்துமிக்க ஊட்டச்சத்து மேலாண்மை, நோய் தடுப்பு மற்றும் சுகாதார மேலாண்மை, சந்தை வாய்ப்புகள் மற்றும் வியாபார மேலாண்மை குறித்தும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் நாளை 25ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு அலுவலக எண் 04-3-7-2 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 234-111 மற்றொரு எண் 944-36-19-255 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவினாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை, மற்றது தீ உரம் எல்லாம் போட்டு நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து 200-250 தான் விலை போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500-600 அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்க விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. இப்போ எல்லாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்க இப்ப வந்து 1 கணக்குல பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்ப வந்து 10-15 சென்ட் அதான் விவசாயம் பண்றோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால அரசே இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும்

0: வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்தியா ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: வானியலாளர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1543 புவி மைய கோட்பாட்டை மறுத்து சூரிய மைய கோட்பாட்டையும் கோள்களின் நகர்வு அவற்றின் ஒளி வேறுபாடுகள் பற்றியும் விளக்கினார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்பதையும் பூமியை சந்திரன் சுற்றி வருகிறது என்றும் விளக்கினார் கோப்பர்னிக்கஸ். தமிழ் இதழியல் முன்னோடி சீபா ஆதித்தனாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981 எளிய சொற்கள், கவர்ந்தெழுக்கும் தலைப்புகள், கருத்துப்படங்கள் உள்ளிட்ட உத்திகளை தனது நாளேட்டில் கையாண்டார். இவர் உருவாக்கிய இதழாளர் கையேடு பத்திரிகையாளர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி. சபாநாயகராகவும் தமிழக அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் சீபா ஆதித்தனார். உருது கவிஞர் பாடலாசிரியர் மஜ்ரூ சுல்தான்புரியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2000 தீசரி மன்சில், யாதோங்கி பாராத் உள்ளிட்ட படங்களில் காலத்தால் அழியா பாடல் வரிகளை தந்தவர்.

அறுபது ஆண்டு காலம் திரையில் கோலோச்சிய மஜ்ரு சுல்தான்புரி, தாதா சாஹிப் பால்கே உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ளார். பதிப்பாளர் கண முத்தையா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1913. நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்து அதிகாரியாக பணியாற்றியதோடு அவரின் மேடை பேச்சுக்களை மொழிபெயர்த்தவர். நாடு விடுதலை அடைந்த பிறகு ஐஎன்ஏ தியாகிகளுக்கு அரசு 5 ஏக்கர் நிலம் தரும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மறுத்ததற்கு இவர் சொன்ன காரணம், இந்தியாவே எங்களுக்கு சொந்தமல்லவா, தமிழ் புத்தகாலயத்தை நிறுவி மொழி வளர்ச்சிக்கு உரமிட்டவர் கண முத்தையா. பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வெற்றிகரமாக வழக்கறிஞர் தொழிலை நடத்தி வந்த இவர் அரசியலில் நுழைந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சட்டத்துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் ஜனா கிருஷ்ணமூர்த்தி. சூழலியல் ஆய்வாளர் மாதவ் காட்கில் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1942. மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றிய ஆய்வுக்குழுவின் தலைவர் இவர். தி யூஸ் அண்ட் அபியூஸ் ஆஃப் நேச்சர், இக்காலஜி அண்ட் ஈக்விட்டி உள்ளிட்ட புத்தகங்களை எழுதியுள்ள மாதவ் காட்கில், காலநிலை மாற்றம் என்பது நம் கண்முன்னால் நடக்கும் நிகழ்வு, அதன் தாக்கத்தை எப்படி குறைப்பது, எதிர்கொள்வது என்பதை கணக்கில் கொண்டே நம்முடைய அனைத்து திட்டங்களும் தீட்டப்பட வேண்டும் என்கிறார். பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் ராஜேஷ் ரோஷன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. ஜூலி திரைப்படம் மூலம் திரை ரசிகர்களின் கவனம் கவர்ந்த ராஜேஷ் ரோஷன், கியா கெஹனா, கஹோனா பியார் ஹே, கிரிஷ் உள்ளிட்ட திரைப்படங்களின் வெற்றிக்கு தனது இசை மூலம் கூடுதல் பலம் சேர்த்தவர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. மலையேற்றத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்த இவர் தனது பயண அனுபவத்தை பற்றி கூறும்போது, மலைகளில் ஏறும்போது கொஞ்சம் பரவசம், நிறைய பயம், மலையை வணங்கியபடியே பயணத்தை தொடர்ந்தேன் என்கிறார். மலையேற்றம் செய்பவர்களுக்கும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படுவோருக்கும் சேவை செய்து வருகிறார் பச்சேந்திரி பால்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். புலர்ந்திருக்கும் இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் இன்பமான நாளாகவும் அமைய வாழ்த்துக்களுடன் மலர்கிறது காலை மலர். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்.

வணக்கம் வந்தனம் நமஸ்கார். வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி ஏறத்தல 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுங்க. சுமார் 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பூமியில உயிர்கள் வாழ்வதற்கான தட்ப வெப்பநிலை உருவாகி ஒரு செல் உயிர்னா தோண்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அதாவது 270 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய உயிரினங்கள் தோண்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஒரு 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பல செல் உயிர்னா தோண்ட ஆரம்பிச்சதுங்க. சமீபத்துல அதாவது 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பல செல் கட்டமைப்பை கொண்ட விலங்கினங்கள் தோண்ட ஆரம்பிச்சது. இதுல மனுஷன் எப்ப உருவானான்னு பாத்தீங்கன்னா 300,000 வருஷங்களுக்கு முன்னாடிதான். ஹோமோ சேபியன்ஸ்ங்கிற மனித இனம் எப்ப உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதாங்க. அப்படி உருவான மனிதன் தாங்க இந்த பூமியையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். சிந்திக்க பேச மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள கத்துக்கிட்டான். அது சரி, நம்மளுடைய தோல் நிறம் ஏன் சிவப்பு பச்சை மஞ்சள் வெள்ளைன்னு இல்லாம கருப்பு மாநிறம் வெளிர் நிறம் பழுப்பு நிறமா கலந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் இருக்குங்க. நம்ம உடல்ல படுகிற சூரியனுடைய

0: யூவி கதிர்கள் உடல்ல உள்ள மெலனோசைட் செல்களால பட்டு மெலனின உற்பத்தி செஞ்சு நிறம் உருவாக காரணமாக அமையுதுங்க. நாம கொண்டிருக்க இந்த நிறமும் ஒரு வகையில மண்ணுக்கு ஏற்ற நிறம் தான். ஏன்னா ஆதி மனிதன் வேட்டையாடிதான் உணவு உட்கொண்டான்.
1: என்ன பொழப்பு
0: பாருங்க, ஒரு ஆதிகால மனிதன் வேட்டையாட காட்டுக்கு போய் மறைஞ்சிருந்து மான் முயல் போன்றவற்றை வேட்டையாட நம்ம தோல் உதவியா இருந்திருக்குது. மரங்களோடவும் மண்ணோடவும் மறைஞ்சிருக்க இந்த தோல் நிறம் பயன்பட்டது. பாருங்களேன், நம்ம நிறம் சக்க சவேன்னு சோப்பா இருந்து மானை நம்ம வேட்டையாட போயிருந்தா அந்த மான் நம்மளை பார்த்து ஹிஹின்னு சிரிச்சிட்டு பப்பிஷியம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி ஒளிஞ்சிருக்கும். சரி, நிறம் தான் அப்படி இருக்க நம்ம பல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி மனிதனுடைய பல்லு மாமிசங்களை கடிச்சு சாப்பிட ஏதுவா பெருசா அகலமா இருந்துச்சு. முன்பல் நீட்டி இருந்துச்சு, எனாமல் தடிமனா இருந்துச்சு. கடவாய்ப்பல்லு பெருசாவும் தட்டையாகவும் கோரப்பல்லு பெருசாகவும் கூர்மையாகவும் கடிக்க வசதியாகவும் இருந்துச்சு. கத்தியை கண்டுபிடிச்சதுல இருந்து பல்ல சரியா பயன்படுத்தாம போயிட்டோம். பழங்களை கூட கத்தியால சின்ன சின்ன துண்டுகளா வெட்டித்தான் சாப்பிடுறோம். பல்லுக்கு கடின விலை கொடுக்க தவறிட்டோம். அதனால பல்லும் பாலடைஞ்ச பங்களாவா மாறிடுச்சு, கூர்மையும் தடிமனும் குறைஞ்சிடுச்சு. பல்லுக்கு வந்த சோதனை இப்படி இருக்க, மனுஷன்னா யாருன்னு கேள்வி கேட்டா அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்கள்லாம் ஒரு சமுதாய விலங்குன்னு சொல்றாங்க. விலங்குன்னா சொல்ற பேச்ச கேட்காதுல்ல, தன்னுடைய உயிரினத்துக்கே உரிய சண்டையிடும் வேட்டையாடும் பண்பை வெளிப்படுத்தவே செய்யும். இந்த சமுதாய மனிதன் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அடக்கி வச்சுக்கிட்டு மக்களிடத்திலையும் மற்ற உயிரினங்களிடத்திலையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சான். சரி, அப்புறம் ஏன் ஒரு சில மனுஷன் சண்டை போடுறான், அடங்க மறுக்கிறான், உயிரை எடுக்க நிலைக்கு முன் வர்றான்? அதுக்கு என்ன அறிஞர்கள் சொல்றாங்கன்னா, மனிதன் மறைந்தது பிறவி குணம் வெளிப்பட்டதுங்கிறாங்க. சரி, மனிதன் மனிதனா இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, காந்தியடிகள் தன் ஆசிரமத்துல மூணு குரங்கு பொம்மைய வச்சிருந்தாருங்க. அது மூலமா தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே என்று உணர்த்தினாரு. இனி நாம நாலாவது குரங்கு பொம்மையை அறிமுகப்படுத்தணுங்க. சரி, அந்த குரங்கு பொம்மை என்னங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரங்கு பொம்மை கையால வயித்த மூடிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்க தானே, தீயதை செய்யாதே.

நேர்கள் கவனத்திற்கு, காளான் வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மே 26 அன்று நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் பல்வேறு பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 26/5/2026 அன்று வருகிற செவ்வாய்க்கிழமை காளான் வளர்ப்பு குறித்த நிலைய பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் முன்பதிவு செய்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அரிய தொலைபேசி எண்கள் 0431-296-2854, 99-44-39-89 ஆகிய எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய

0: மத்திய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 14 உயிரிழந்தனர், 93 காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வேரேன் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 உயிரிழந்தனர். கடந்த 2025 சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்கு

0: வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும் நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR News சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz காலை மலர் நிகழ்ச்சியில்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர் நிகழ்ச்சியில். இனி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்விக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகிய பணிகளில் ஒரு வருட கால தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி திட்ட ஒருங்கிணைப்பாளர், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்துள்ளது. கல்வி தகுதி, சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் மேம்பாடு, மனித உரிமை, பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேம்பாடு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது கணினி இயக்குவதில் திறன் பெற்றிருக்க வேண்டும். அவசர உதவி எண்களில் பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த பணியாக மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் பணியிடத்திற்கான கல்வி தகுதியானது சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமுதாய சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம், கணினி இயக்குவதில் தேர்ச்சி மற்றும் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அவசர உதவி மையங்களில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது தகுதி மே மாதம் இன்றைய மாதத்தில் அன்றுபடி 42 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அவசர உதவி சேவை மையங்களில் முன் அனுபவம் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை ஒருமுறை வயது தளர்வு அனுமதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேற்கண்ட பதிவுகளுக்கான விண்ணப்ப படிவத்தினை திருச்சிராப்பள்ளி .nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று மாலை 5:30 மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 1 முதல் தளம், மேக்டொனால்டு ரோட் கலையரங்கம் வளாகம், கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு வந்து சேரும் வகையில் அனுப்பப்பட வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 4311-241-30 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர்

0: பெண்களோட ஆரோக்கியங்கிறது நோய்கள் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லங்க, அது அவங்களுடைய உடல் மனம் மற்றும் சமூக நலன்கள்ல முழுமையான ஒரு சமநிலையோட இருக்கிறது தாங்க. ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களுடைய சுகாதாரத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். பெண்கள் நம்ம பொதுவாகவே நம்மளுடைய ஆரோக்கியத்தை புறக்கணிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க. ஆனா இந்த நிலைமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே தாங்க வருது. அதுக்கான காரணம் என்னன்னா, எப்பவும் காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேக்குறதுனாலதாங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். சில பெண்களுக்கு கட்டுப்பாடு இல்லாம தும்மும் போதோ இருமும் போதோ சிறுநீர் கழியறதுக்கான பிரச்சனை ஏற்படுது, இதை எப்படி கண்டறியலாம், இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: யூரினரி இன்கான்டினன்ஸ், ஒரு சிரிக்கிறோம் தும்முறோம் இருமுறோம் அந்த மாதிரி டயத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூரின் லீக் ஆகுறது. ஒரு மிடில் ஏஜுக்கு மேல இது ரொம்ப ரொம்ப நிறைய லேடிஸ்க்கு இருக்கு. இது வந்து கொஞ்சம் நார்மல் டெலிவரியில வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி, பட் அது மட்டுமே கிடையாது. ஒபிசிட்டி இருந்தா அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப நம்மளோட யூரின் பிளாட்லேருந்து வெளில வர டியூப்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து நம்மளோட அப்டாமினல் ப்ரெஷரை விட குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த யூரின் லீக்கேஜ் ஆயிடும். சோ நம்ம குண்டாகும் போது, பிரெக்னென்ட் ஆகும் போது, உள்ள வேற ஏதாவது தொந்தரவாதோ கட்டிக்கிட்டு ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வயத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க சிரிக்கும் போது பேசும்போது தும்புனா இருமினா ஓடினா எக்ஸசைஸ் பண்ணா அப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் யூரின் லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. இதை தவிர இந்த டெலிவரி போது நம்ம பெல்விக் ஃபுளோர் கொஞ்சம் எப்படியும் அஃபெக்ட் ஆகும். சோ எக்ஸசைஸ கரெக்டா பண்ணி அதை ரீஃபார்ம் பண்ணலனாலும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது நம்மளோட ஹார்மோன்ஸ். மெனோபாசல் டயத்துல கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா மெனோபாஸ்ல நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய குறைய அந்த ஏரியாக்கு உண்டான சப்போர்ட் குறையும். அந்த ஏரியாக்கு உண்டான சப்போர்ட் குறைய குறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். சோ இதுதான் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸோட அர்த்தம். இப்ப இதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஒரு காலத்துல

0: அந்த யூரீத்ரல் பிரஷரை ஏத்துற மாதிரி இருக்கிற சர்ஜரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் அந்த சர்ஜரிஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யூரின் டாக்டர்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. யாருக்கு ரொம்ப முடியலையோ அவங்களுக்கு தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல கன்சர்வேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாமும் இருக்கு. உங்க டாக்டர் கேட்டீங்கன்னா கீகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க ஒரு லாங் டிராவல் போறீங்க, பஸ்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல கூட நீங்க பண்ணலாம். நீங்க கீகல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சரியா தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்ச நாள்லாம் இதுக்கு லேசர் மூலியமாகவும் வைத்தியம் பார்க்க முடியும். சோ இந்த லேசர் மூலியமா அந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளோட அந்த பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தோட கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆக உங்களுக்கு இந்த பிரஷரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். சோ லேசர் மூலியமாவும் வைத்தியம் பண்ணிக்கலாம். அண்ட் முந்தி மாதிரி இல்லாம சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ்லயே கொஞ்சம் மினிமலி எல்லாம் இருக்கு. லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம வெறும்னு ஒரு டேப்பை வச்சு அந்த மாதிரி எல்லாம் சர்ஜரிஸ் இருக்கு. சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் முக்கியம். ஒர்க்கிங் மதர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் சொல்லணும்னே இல்ல. அந்த மாதிரி லீக் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் பிளேஸ்ல நம்மள சுத்தி ஒரு ஸ்மெல் வருதா, இதெல்லாமே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸே உடஞ்சிடும். நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, உங்க கைனகாலஜிஸ்ட பேசுங்க. அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். நம்மளோட எவ்வளவு ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம இந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் சொல்லலாமா இல்ல லேசர் தேவைப்படுமா சர்ஜரி தேவைப்படுமான்னு பாத்துக்கலாம்.
1: பெண்களின் நலம் குறித்த ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் காயத்ரி அவர்கள்.

நேர்களுக்கான அறிவிப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த மின்சார நிறுவனமான என்டிபிசி லிமிடெட் நிறுவனத்தில் நிரப்பப்பட உள்ள 25 பொறியாளர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தகுதியும் ஆர்வமும் உள்ள பொறியியல் பட்டதாரிகளிடமிருந்து வருகிற 25 தேதிக்குள், அதாவது இன்றைக்குள்ள, ஆன்லைன் மூலம் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணி இன்ஜினியர் கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ், காலி இடங்கள் 25, சம்பளம் மாதம் 50,000 ரூபாயிலிருந்து 1,60,000 ரூபாய் வரை. கல்வி தகுதி, பொறியியல் துறையில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் பிஇ அல்லது பிடெக் முடித்திருக்க வேண்டும். மின்துறை, எண்ணெய், எரிவாயு, இரும்பு தொழிற்சாலையில் 2 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 32 இருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கான அரசு விதிமுறைப்படி சலுகைகள் வழங்கப்படும். தேர்வு செய்யப்படும் முறை, ஆன்லைன் எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். பணிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு உதவித்தொகையுடன் 1 பயிற்சி வழங்கப்படும். பயிற்சியினை வெற்றிகரமாக முடிப்பவர்கள் மட்டுமே என்டிபிசியில் நிரந்தர பணியமர்த்தப்படுவர் என தெரிவிக்கப்படுகிறது. எழுத்து தேர்வு நடைபெறும் இடம், தேதி போன்ற விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். நேர்முக தேர்வின் போது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக பொது ஓபிசி பிரிவினர்களுக்கு ₹500 கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும். இதர பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை www.ntpc.co.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/5/2026 என்று தெரிவிக்கப்படுகிறது. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் 1936 கிலோஹெர்ட்ஸில்.

திருச்சிராப்பள்ளி முதுநிலை வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலை மலர் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு. தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் இயங்கும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் திருச்சிராப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த மையத்தில் வழங்கப்படும் பின்வரும் அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. புதிய வேலைவாய்ப்பு பதிவு, வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், கூடுதல் கல்வி தகுதிகளை பதிவு செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவி தொகை திட்டம், இந்த சேவைகள் அனைத்தையும் விண்ணப்பதாரர்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnvelaivaippu.gov.in/empower என்ற முகவரி வாயிலாக நேரடியாகவும் இலவசமாகவும் செய்து கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பணிகளுக்காக எந்த ஒரு தனிநபரையோ, தனியார் நிறுவனத்தையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி எந்த தொகையும் செலுத்த வேண்டாம், போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம் என்றும், உங்களின் தனிப்பட்ட விவரங்களை அந்நிய நபர்களிடம் பகிர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. மீறுபவர்கள் குறித்து தகவல் தெரிந்தால்

உடனடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தின் 43112241 3510 அல்லது 94 95 0559 5901 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்ற தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நேர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றமின்றி குறையும் போக்கு நிலவக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் மாறுபாடு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும்.

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக, அதிகபட்ச வெப்பநிலையாக 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 25 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் தென் ஆந்திர பிரதேச கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய வட ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல், கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில், தென்கிழக்கு தென்மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது.

அனரசத்தும் இல்லாம அவசரமோ பரபரப்போ இல்லாம நிதானமா காஃபியோட ஆரம்பிக்கிற இந்த அழகான காலை நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட தொடங்குங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதயராகம். உங்களுக்கு பிடிச்ச புது புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 938546102 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில முதல்ல யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னா, வாரியங்காவல், கொளஞ்சிநாதன், சரவணன், சதீஷ், கதிரவன், மணிசேகர் இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் அமரன் படத்திலிருந்து.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா. போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது இதயராகம். உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். குறிப்பா 2018 மேல வெளியான திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேளுங்க. இப்ப யாரு கேட்டிருக்கிறாங்க பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி கேட்டிருக்கிற பாடல் தர்பார் படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது இதே ராகம் நேரிலே உங்களுக்கு பிடிச்ச புத்து புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம். 938-546-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல் எதையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது இதே ராகம். இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல சிந்தாமணிலிருந்து துர்ஷிதா, ஜூவிதா, அபிதா, அமிர்தா இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. இட்லி கடை படத்துல இருந்து

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல நிறைவு பெற்றது இன்றைய இதே ராகம். இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று வானொலியின் நீண்டநாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
2: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்லப்போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகவுண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகரப்பேருந்தில் தான் கோவையை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்ப இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நகரப்பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்ப எனக்கு அறிமுகமாகிற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வுல வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்க ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சிய, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறுமூறும் நிகழ்ச்சிய கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும். ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் செய்திகள் வரும்போது அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறுமூறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டு, பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்றுதான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பல முறை நானும் வந்து பேசியிருக்கிறேன், இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு 1982, அதை ஒட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம் குறித்து.
2: வானொலியில கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக

0: பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அதை எடுத்து போறது. அந்த நிகழ்ச்சியில் நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை அது. என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வெடியும். சிலருக்கு 8 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும், சிலருக்கு 5 மணிக்கு வெடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுக இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் வெளியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதுல வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
0: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமல்நாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நாங்க ஒரு 2-3 டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதுல, திங்கட்கிழமை காலையில் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போன பிறகு கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்தினோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சு எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடித்து எறிவதைப் போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
1: நிச்சயமா இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
0: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமாக நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அது உருவாகினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனத்திற்கு தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய KG மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது, அதனால அவங்க எடுத்தாங்க. அதுல வந்து கோயம்புத்தூர்ல தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுல வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நிலை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கு அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயம் உள்ளோருக்கு ஒரு இதயத்தின் கேள்வி, உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய், அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாயி, உன் பட்டு இதயம் பட்டுப்போய்விட்டதா என்று அந்த கவிதை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையே இந்த சர்வபாஷா கவி சம்மேளன் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்லிருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்கு, அதுல எல்லாம் ரெஸ்பெக்டிவ் பேனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பேனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளவு வேற தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள். அப்பொழுது வந்து மத்திய பிரதேசுடைய போபால்ல தான் இந்த சர்வபாஷா கவி சம்மேளன் நடந்தது. அங்கே தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில படிக்கணும், மூல்கவி, அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படிச்சதையுமே ஒருத்தர் இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்ச பிறகு அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகளையும் கருவறை ஓலங்களை பற்றி தான் பேச

0: பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழர்களையும் வானொலி அவர்களை படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளில் இருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
1: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
0: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
0: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞருடைய மனதை, வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது, கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டும் என்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டும் என்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல், நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மாணவருடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், என்ன ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்க வாகனத்துல போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்கு, வானொலி எஃப்எம். அப்ப வந்து எங்கெங்கயோ இருக்கக்கூடியவங்க எல்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போறது. மாலை நேர நிகழ்ச்சி ஆகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பா தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் கவர் பண்ணக்கூடியதுதான் நம்முடைய ஆகாசவாணி. ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டை நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடு போகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
3: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் சிறுநங்கூரில் 1928 பிறந்தார். சாமா தீட்சிதரிடம் தம் இசைப்பயிற்சியை துவங்கி பின்னர் இசை உலகில் ஈடு இணையற்ற கற்பனைக்கும் மனோதர்மத்துக்கும் மன்னராக திகழ்ந்த தம் தந்தையார் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரிடம் பயின்று பல இசை நிகழ்ச்சிகளை சிறுவயது முதல் வழங்க ஆரம்பித்தார். நம் நாட்டில் மட்டுமின்றி அயல் நாடுகளிலும் நமது இசையின் சிறப்பினை பிரபலமாக்கிய ஒரு கலை தூதர். புதிய தலைமுறையினரை கவரும் வகையில் தமது குரல், இசை நடை, விநியோக பங்கீடு ஆகிய அம்சங்களில் கவர்ச்சிகரமான புதிய உத்திகளை கையாண்டு அமோகமான வெற்றி கண்ட பிரபலமான கலைஞராவார். இலங்கை யாழ்ப்பாணம் இசைக்கல்லூரியில் இசைத்துறை தலைவராக பணியாற்றியவர். 3 ஸ்தாயிகளிலும் சரளமாக இயங்கவல்ல நல்ல இனிய சாரீரம், கனநயங்கள் அறிந்து குரலை பயன்படுத்தி ரசிகர்களை ஈர்க்கும் பண்பு, நல்ல கற்பனை வளம் ஆகியவை இவரது தனிச்சிறப்பு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி, மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் இன்றைய நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியிருக்கிறார். வி தியாகராஜன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். நின்னே நம்மினானு ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ரசாப்பு தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியிருக்கிறார். வி தியாகராஜன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். இனி எந்துகோ நீ மனசு கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை,

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்டோம். மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியிருந்தார். வி தியாகராஜன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். போடு ஆட்டம் போடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக நேயர்கள் கேட்கவிருப்பது

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்று ரோஜா திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: வாணி. சிறுகதை நேரம். கு. அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு, சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ். ஜான்சன். ஏழ்மையின் உச்சத்தில் வாழ்ந்து வந்த வெள்ளையம்மாள் தன் இரு குழந்தைகளையும் உணவிட்டு காப்பாற்ற பெரும் சிரமப்பட்டாள். ஆனாலும் பசிக்காக யாரிடமும் கையேந்தக்கூடாது என்ற தன்மான உணர்வை பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்திருக்கிறாள். நோய் வெள்ளையம்மாளின் உடலை தின்ன தொடங்கியது. வேலையில்லை, உணவும் இல்லை. பசித்து கிடந்த சிறுவர்களுக்கு கஞ்சி தருகிறான் வண்டிக்கார வேலப்பன். தாயின் அறிவுறுத்தல் தோற்றுப்போய் பசி ஜெயிக்கிறது. இளையவன் கையேந்தி கஞ்சியை வாங்கிக் கொண்டு இருப்பிடம் நோக்கி வருகிறான். சிறுகதையில் இனி
1: சிறுவர்கள் தொழுவுக்கு நடந்து வரும்பொழுதே, சி, ஊராம் வீட்டுல கஞ்சி வாங்கிட்டு போறல்ல, கேவலம், இரு அம்மா கிட்ட சொல்றேன் என்றான் மூத்தவன். பசி என்பதற்காக அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடிப்பது கேவலம் என்று அவர்களுக்கு அம்மா சொல்லி வந்திருக்கிறாள். அந்த நிலையில் இப்போது கஞ்சி சட்டியோடு போனால் அம்மா அடிப்பாள் என்று சின்னவனுக்கு தெரியும். இருந்தாலும் இரண்டு நாளைய பசி அவனுக்கு பதிலாக அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அண்ணனையும் அம்மாவின் உபதேசத்தையும் எதிர்த்து முழு பலத்தோடு போராடியது. அம்மாவுக்கு சொல்லாதண்ணே, உனக்கும் கஞ்சி தாரேன் என்று ஆசை காட்டினான் தம்பி. சி, நான் குடிக்க மாட்டேன் என்றான் அண்ணன். மேற்கொண்டு விவகாரம் பண்ணுவதற்கு தம்பியின் உடம்பில் ஆவி இல்லை. ஒன்றும் பேசாமல் அங்கேயே நின்று கஞ்சியை குடிக்க ஆரம்பித்து விட்டான். கேவலம், கேவலம் என்று சொல்லிக்கொண்டு சின்னவனை அடித்தான் பெரியவன். தம்பி ஒரு மடக்குத்தான் குடித்திருந்தான். அதற்குள் முதுகில் பலமாக அடிவிடவே ஒரு கையால் சட்டியை இடுக்கிக் கொண்டு மறு கையால் அண்ணனை திருப்பி அடித்தான் தம்பி. சண்டை முற்றிவிட்டது. கைகளால் அடித்தும் நகங்களால் பிராண்டியும் பல்லால் கடித்தும் சண்டை போட்டதன் பலனாக கஞ்சி சட்டி கீழே விழுந்து உடைந்து விட்டது. கஞ்சியெல்லாம் தெருப்புழுதியோடு ஐக்கியமாகிவிட்டது. ஏமாற்றத்தோடும் பயத்தோடும் அதை பார்த்தான் தம்பி. அண்ணனும் பார்த்தான். மண்ணில் கொட்டியதை இனிமேல் எடுத்து குடிக்க முடியாதே என்ற ஏமாற்றத்தினால் அவன் விட்ட பெருமூச்சில் அவனுடைய உயிரே வெளியே வந்து திரும்பியது. பெருமூச்சை தொடர்ந்து அடக்க முடியாத அழுகை வந்தது. அழுது விட்டான். அடுத்த வீட்டிலே வாங்கி சாப்பிடுவது கேவலம் என்று அம்மா சொல்லி வந்ததற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே தானும் அப்படி சொல்லி அதை பிடிவாதமாக நிலைநாட்ட முயன்றபோது இப்படிப்பட்ட ஒரு பெரு நஷ்டம் ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு பசி மூன்று மடங்காகிவிட்டது. அர்த்தமில்லாத உபதேசம் செய்து அதன் மூலம் இப்போது கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்துவிட்ட அம்மாவின் மீது அண்ணனுக்கு கோபம். இருவரும் தொழுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அம்மாவிடம் வந்து பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதான் அப்படி ஓடி வந்ததன் நோக்கம். அம்மா முன்பு போலவே கிழிந்து போன பழைய கோணியின் கந்தலை போர்த்து கொண்டு படுத்திருந்தாள். வாய் ஒருபுறம் கோணி திறந்திருந்தது.

கண்கள் பாதி மூடியிருந்தன. உடம்பிலே அசைவே இல்லை. இப்படியெல்லாம் அம்மா எத்தனையோ தடவை செத்துப்போகும் விளையாட்டை ஆடியிருக்கிறாள். அப்போதெல்லாம் அம்மாவின் மேல் விழுந்து செத்துப்போக வேண்டாம் என்று இருவரும் கூச்சல் போடுவார்கள். இப்போதும் அதே மாதிரி கூச்சல் போட்டார்கள். அம்மாவை அடித்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் சிரித்துக் கொண்டே, நான் செத்துப்போகவில்லை என்று சொல்லிய வண்ணம் கண்களை முழுக்க திறப்பது போல அம்மா இன்று திறக்கவில்லை. அதனால் சிறுவர்களுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. பிணத்தை போட்டு அடி அடி என்று அடித்தார்கள். அம்மா செத்துப்போகாத, செத்துப்போகாத அம்மா என்று கதறிக்கொண்டு அவளை கிள்ளி கிழித்தார்கள். சின்னவன் அவள் மீது கிடந்த கந்தல் கோணியையும் கோபத்தோடு இழுத்து தூர போட்டான். அம்மா முழு நிர்வாணமாக கிடந்தாள். எப்படியும் அம்மாவை எழுப்பி விடுவது என்ற உறுதியோடு சிறுவர்கள் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நேரம்தான் அடிக்க முடியும்? கை ஓய்ந்து போன தம்பி அம்மாவின் மேல் விழுந்து, அம்மா செத்து போகாதம்மா, அம்மா செத்து போகாதம்மா என்று ஓலமிட ஆரம்பித்து விட்டான். அவன் அழுவதை பார்த்து பெரியவனும் அம்மாவின் மேல் விழுந்து அழுதான். மாலை நேரத்தில் வெள்ளையம்மாளின் பிணத்தை எடுத்து தகனம் செய்வதற்காக சிலர் வந்து சேர்ந்தார்கள். 4 பச்சை கட்டைகளையும் 5-6 தென்னை ஓலைகளையும் வைத்து ஒரு பாடை கட்டினார்கள். பிணத்திற்கு உடுத்துவதற்காக ஒரு கிழவர் புதிதாக வெள்ளை சேலை ஒன்றை வாங்கி கொண்டு வந்து தர்மமாக கொடுத்தார். தாயார் வெள்ளை வெளியர் என்று புதுச்சேலை கட்டியிருப்பதை சிறுவர்கள் அன்றுதான் முதன் முதலாக பார்த்தார்கள். ஆச்சரியத்தினால் அழுகையை ஒரு நிமிடம் நிறுத்தினார்கள். அவர்களுக்குள் ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் கூட ஏற்பட்டது. மறுநிமிடம் தங்களுக்கும் அப்படி ஒரு புதுச்சேலை கிடைக்காதா என்று ஏங்கினார்கள். பிறகு அம்மா செத்து போனது ஞாபகம் வந்தது. பழையபடியும் அழத் தொடங்கினார்கள். வெள்ளையம்மாளின் பிணம் சுடுகாட்டுக்கு போய் சாம்பலாகிவிட்டது. இதையும் சிறுவர்கள் பார்க்கும்படி ஊரார் விடவில்லை. பார்த்திருந்தால் அம்மா மட்டுமல்லாமல் அழகான புதுப்புடவையும் சேர்ந்து தீயில் எரிந்ததற்காக சிறுவர்கள் அழுதிருக்க கூடும். பிணத்தை பாடையில் கொண்டு வந்து வைப்பதற்கு முன்பே வேலப்பன் சிறுவர்களுக்கு முறுக்கு வாங்கி கொடுத்து தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டான். அங்கே இருவரும் வயிறார சாப்பிட்டார்கள். வயிறு நிறைந்த பிறகுதான் அம்மாவின் நினைவு முழு வேகத்தோடு வந்து சிறுவர்களின் நெஞ்சில் அடித்தது. வேலப்பனின் மனைவி, உங்க அம்மா வந்துருவாடா, அழாதீங்க, பேசாம இங்கே விளையாடிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு அவர்களின் துயரத்தை மறக்க வைக்க முயன்றாள். இரவு வந்ததும் அவள் விளக்கு ஏற்றினாள். வேலப்பனும் வீடு வந்து சேர்ந்தான். சிறுவர்களுக்கு சுடுசாதம் போட்டார்கள். அதன்பின் ஒரு பாயை விரித்து அதில் அவர்களை படுக்க வைத்தார்கள். சாக்குப்படுதாவிலேயே பிறந்த நாள் முதல் படுத்து உறங்கிய சிறுவர்களுக்கு பாய்ப்படுக்கை சொல்ல முடியாத பேரானந்தத்தை அளித்தது. இந்த பாயில் அம்மாவும் தங்களோடு படுத்துக் கொண்டால் இன்னும் ஆனந்தமாக இருக்குமே என்று நினைத்து அம்மா அம்மா என்று பழையபடியும் அழத் தொடங்கினான் சின்னவன். வேலப்பன் அவர்களை தூங்கும்படி நயமாகவும் இரக்கத்தோடும் சொன்னான். அவர்கள் இருவருக்கும் சேர்த்து ஒரு பழைய வேஷியை கொண்டு வந்து போர்த்திவிட்டு அரிக்கன் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு தானும் பக்கத்திலேயே ஒரு பாயை விரித்து படுத்து விட்டான். வயிறு பூரணமாக நிறைந்துவிட்டது. படுக்கையும் வழக்கம் போல அரித்து பிணுங்கும் கோணி அல்ல. அதே போல போர்வையும் கோணியாகவோ கந்தலாகவோ இல்லாமல் வேஷ்டியாக இருந்தது. இத்தனை வசதிகளும் ஒரு சேர அமைந்து விட்டதால் சிறுவர்கள் சுகமாக தூங்கிவிட்டார்கள். அதற்கு அப்புறமும் 2 மணி நேரம் ஆகிவிட்டது. ஒரே நிசப்தம், தாங்க முடியாத குளிர், மழையாக கொட்டி கொண்டிருந்தது தை மாத பனி. போர்வையாக கிடந்த வேஷ்டி அவர்கள் தாறுமாறாக உருண்டு புரண்டதால் தனியே விலகி சுருண்டு போய் ஒரு பக்கத்தில் கிடந்தது. சந்தர்ப்பவசமாக தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்ட வேலப்பன் சிறுவர்களை திரும்பி பார்த்தான். வெறும் கோவணத்தோடு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த சிறுவர்களின் மீது மீண்டும் வேட்டியை இழுத்து போர்த்தினான். அப்போது அவன் கொஞ்சம் கூட எதிர்பாராதவாறு

0: சிறுவர்கள் இருவரும் ஒரே குரலில் அம்மா என்று வீடே அலறும்படி கத்தினார்கள். வேலப்பனுக்கு இரத்த ஓட்டமே நின்று விட்டது போல இருந்தது. அதிர்ச்சியால் வாயடைத்து போய் நின்றான். அவன் மனைவி தூக்கத்திலிருந்து துள்ளி விழுந்து எழுந்தாள். என்னவோ ஏதோ என்று எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள். தைரியசாலியான வேலப்பனுக்கு அதிர்ச்சி நீங்கியது.
1: கடவுளே, இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு,
0: இதுகளை இப்படி போட்டு சோதிக்கிறியே என்று வாய்விட்டு புலம்பினான். கணவனும் மனைவியும் வெகு நேரம் வரை என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தியும் சிறுவர்கள் அம்மாவை அழைப்பதையோ சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்து அம்மாவை தேடுவதையோ நிறுத்தவில்லை. அவள் கதவு மறைவிலோ சுவர் மறைவிலோ நிச்சயமாக ஒளிந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து பயங்கரமாக கூப்பாடு போட்டு அழைத்தார்கள். ரெண்டும் ஏதாச்சும் கனா கண்டிருக்குமோ என்றாள் வேலப்பன் மனைவி. என்னன்னு தெரியலையே என்று சொல்லிவிட்டு தலையில் கை வைத்த வண்ணம் அப்படியே ஒரு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டான் வேலப்பன். அவள் நினைத்தது போல குழந்தைகள் கனவு கண்டது உண்மைதான். ஆனால் இரண்டு சிறுவர்களும் ஒரே சமயத்தில் ஒரே கனவை கண்டார்கள் என்பதை நிச்சயமாக அவளால் நினைத்திருக்க முடியாது. யாரால் தான் முடியும்? சிறுவர்கள் தூங்கும் போது கனவில் அவர்களின் அம்மா வந்தாள். குழந்தைகள் இருவரையும் தனித்தனியாக வாரி எடுத்து முத்தமிட்டாள். அம்மாவின் புதுச்சேலையை குழந்தைகள் ஆசையோடு தொட்டு தொட்டு பார்த்தார்கள். என் கண்ணுகளா, இந்த சீலை இனி உங்களுக்குத்தான், உங்களுக்கு கொடுக்கத்தான் அம்மா வந்திருக்கிறேன், நான் செத்து போகல என்றாள் தாய். பிறகு குழந்தைகளை படுக்க வைத்தாள். அதன் பின் தான் உடுத்தி இருக்கும் புதுச்சேலையை அவர்களுக்கு போர்த்திவிட்டு பிறந்த மேனியோடு வெளியே நடந்தாள். அம்மா தங்களை விட்டு எங்கோ போகிறாள் என்பதை பார்த்தபோதுதான் சிறுவர்கள் வீடே அலறும்படியாக அம்மா என்று கத்தினார்கள். அந்த அளவில் அவர்களின் தூக்கமும் கலைந்து விட்டது. எழுந்து கண்களை திறந்து பார்க்கும் பொழுது எதிரே அம்மா இல்லை. சுடுகாட்டுக்கு போன பிறகும் அம்மா வீடு தேடி வந்து அவர்களுக்கு போர்த்திய அந்த வெள்ளை புடவையும் இல்லை.
2: வேலப்பன் மட்டுமே நின்று கொண்டிருந்தான்.
3: கு அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111.

0: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
1: குறளமுதம்
2: குற்றங்கடிதல் 44 அதிகாரம் 4 குறட்பா.

தனக்கு முடிவை தருகின்ற கொடிய பகை குற்றமே. ஆகவே குற்றம் செய்யாதிருப்பதே பொருளாக தன்னை எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: போலீஸ்
4: மிஸ் சீமா?
3: ஆமாங்க.
4: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
3: நான் என்ன பண்ண?
4: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
3: டிஜிட்டல் அரெஸ்டா?
4: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: இவ்ளோ பணமா?
4: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
3: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
4: என்ன
3: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
5: ஹலோ மம்மா.
3: ஹாய்.
6: RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
8: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
9: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறியப்போவது சூழலியல் மற்றும் சமூக நீதியின் குரலாக விளங்கும் டாக்டர் KY ரத்னம் அவர்களை. சூழல் பாதுகாப்பையும் சமூக நீதியையும் இணைத்து பார்க்கும் அவரது பார்வை இந்திய சூழலியல் இயக்கத்தில் ஒரு புதிய திசையை உருவாக்கியுள்ளது. சூழலியல் பாதுகாப்பு என்பது இயற்கையை மட்டும் காப்பது அல்ல, மனித சமத்துவத்தையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்துகின்றார். டாக்டர் ரத்னம் தெலுங்கானா மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே சமூக அநீதி, வறுமை, வாய்ப்பின்மை ஆகியவற்றை நேரில் அனுபவித்தார். ஆனால் தன்னம்பிக்கை மற்றும் கல்வியின் மீது கொண்ட பற்றால் அவர் உயர்கல்வி நோக்கி சென்றார். அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றார். அவர் கூறுவது, நிலம், நீர், காடு போன்ற இயற்கை வளங்கள் சமமாக பகிரப்படுவது இல்லை. சாதி அடிப்படையிலான பாகுபாடு வளங்களின் கட்டுப்பாட்டில் ஆழமாக பதிந்துள்ளது. இந்த அணுகுமுறையை அவர் தலித் சூழலியல் என்று அழைக்கின்றார். இது சூழல் பாதுகாப்பை சமூக நீதி நோக்கில் அணுகும் ஒரு புதுமையான சிந்தனை. டாக்டர் ரத்னம் அவர்கள் சூழல் இயக்கத்தை புதிய கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றார். நகரமயப்படுத்தப்பட்ட உயர்சாதி ஆதிக்கம் கொண்ட சூழ்நிலையல் சிந்தனையை மாற்ற வேண்டும். கிராம பொதுவளங்களை மீட்டெடுக்க வேண்டும். பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை உயிர்ப்பிக்க வேண்டும். காடுகளின் வளங்களை உள்ளூர் மக்களுக்கு உரிமையுடன் வழங்க வேண்டும். மேலும் அணைகள், சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் போன்ற மேம்பாட்டு திட்டங்கள் சமூக நீதி அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். அவர் அம்பேத்கரின் சமத்துவ கொள்கைகளையும் மகாத்மா காந்தியின் இயற்கை வாழ்வியல் சிந்தனைகளையும் இணைத்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்புகின்றார். அவரது உரைகளும் கட்டுரைகளும் சூழலை பாதுகாப்பதால் மட்டுமே சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றன. டாக்டர் ரத்னம் இந்திய சூழல் இயக்கத்தில் ஒரு

0: புதிய குரல். அவர் பேசுவது நிலமற்றோர், ஒடுக்கப்பட்டோர், மறக்கப்பட்ட கிராம மக்கள் ஆகியோருக்காக. அவரது முக்கியமான செய்தி, சாதி நீதி இல்லாமல் பசுமை நீதி இல்லை. பூமியை காப்பதற்கான போராட்டத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் முன்னிலையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நினைவூட்டுகின்றார். நாமும் சூழலியலை சமூக நீதியுடன் இணைத்து சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே ஓர் உண்மையான பசுமையான உலகத்தை உருவாக்க முடியும். ஆகவே நண்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டாக்டர் ரத்னம் அவர்கள் நடைபோட்டு நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்கியவர் மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி. சுந்தரராஜு அவர்கள்.

0: கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
2: மனிதம் நாடகம். எழுதியவர் புதுக்கோட்டை விஜயா சிவகாசிநாதன் அவர்கள்.
3: ஏப்பா முனியாண்டி, அம்மா கடிதாசி போட்டிருந்தாலே என்ன எழுதியிருக்கா?
4: அதுக்கு என்ன பாட்டி, விவரம் புரியாம ஏதோ எழுதியிருக்காங்க. இங்க நான் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்கறதா நினப்பு.
3: அப்படி என்னதான்ப்பா எழுதியிருக்கா?
4: தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு 5,000 ரூபாய் வேணுமா.
3: கூட பிறந்தவளோட கல்யாணம், தகப்பன் இல்லாத அந்த பொண்ணுக்கு நீ தானேப்பா எல்லாம்.
4: விவரம் புரியாம பேசுற பாட்டி, இப்ப 5,000க்கு நான் எங்க போவேன்? மலையடியில எனக்கு என்ன கூலி தர்றாங்க? தினமும் 17 ரூபா, வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆகல, அதுக்குள்ள 5,000க்கு நான் எங்க போவேன்?
3: இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? கல்யாணம்னா சும்மா இல்ல ராசா. கல்யாணங்கிறது காசு பணம் வச்சிருந்தா மட்டும் குடி வராது, அது அதுவா நேரம் வரும்போது அமையும். அப்படி அமைஞ்சு நல்ல முடிவா ஏற்படுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லப்பா.
4: அது சரி பாட்டி, தங்கச்சியோட கல்யாண செய்தியை படிச்சதுலேருந்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காசுக்கு எங்க போவேன்?
3: உன்னோட முதலாளிகிட்ட கேளம்ப்பா.
4: நிரந்தரமா 10 வருஷமா வேலை செய்யறவனுக்கே 1,000 ரூபாய முழுசா நம்பி கொடுக்க மாட்டாரு அந்த முதலாளி. வேலைக்கு சேர்ந்து முழுசா 6 மாசம் முடியல, அதுக்குள்ள 5,000 ரூபாய் புண்பணம் கேட்டா தருவாரா?
3: சரி இப்ப என்னதான்ப்பா செய்ய போற?
4: என்னால இப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ண தோதுபடாதுன்னு பதில் எழுதிட போறேன். அதுதான் இப்ப என்னால முடிஞ்சது. நீ கஞ்சியை ஊத்து, குடிச்சிட்டு மலையடிக்கு போகணும், ஜல்லி ஏத்த லாரி வந்துடும்.
5: என்ன முடியாண்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப டல்லா இருக்க, என்ன விஷயம்?
4: மனுஷனா பிறந்தா எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியுமா?
5: ஓஹோ,
4: மனசுல ஒரு கவலை அதுதான்.
5: உனக்கு என்னப்பா கவலை? குடும்பமா ஒண்ணா, எங்களை மாதிரி புள்ள ஒட்டிகளோட இருந்தாலாவது கவலைக்கு காரணம் இருக்கும். ஏதோ அந்த பலகாரம் வைக்கிற கிழவி உன்னை தன் பேரனா நினைச்சு வீட்டுல தங்க இடம் கொடுத்து வயிற்று கஞ்சியும் ஊத்துறான். சம்பாதிக்கிற காசை பாட்டி கையில கொடுத்துட்டு சந்தோஷமா தானே இருக்க. இப்ப என்ன இன்னைக்கு திடீர்னு கவலை?
4: சிலையா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இது வரைக்கும் என்ன எல்லாரும் ஒண்டி கட்டன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கும் அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க.
5: முடியாண்டி நீ என்னப்பா சொல்ற, அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க இருக்காங்க?
4: ஊர்லதான் இருக்காங்க செல்லையா. நான் ஹைஸ்கூல் வரைக்கும் படிச்சு முடிச்சேன், அதுக்கு மேல படிக்க வசதி இல்லை. சின்ன வயசுல அப்பா காலம் ஆயிட்டார், அம்மா தான் வீடுகளில் வேலை பார்த்து என்னை என் தங்கச்சியும் காப்பாத்திட்டு வந்தாங்க. அதனால அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்தணுங்கிற ஆசையில வேலை தேடி அழிஞ்சேன்.
5: சரி,
4: படிச்சவங்க கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்கறத நேர்லயே பார்த்தேன். பட்டதாரிகளுக்கே இந்த நிலை என்ன, என்ன நினைச்சு பார்த்தப்போ மனசுல பயம் கவ்விக்கிடுச்சு. ஒரு நாள் இந்த ஊர்ல ஒரு கம்பெனியில வேலை இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தேன்.
5: சரி,
4: 2,000 ரூபாய் டெபாசிட் கேட்டாங்க. நான் வந்த வழியே திரும்பும் போதுதான் இந்த மலையடியில பலகாரம் வித்துக்கிட்டு இருந்த பாட்டி பலகாரத்தை வித்துட்டு திரும்பும் போது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு.
5: அப்புறம்
4: உதவிக்கு பக்கத்துல யாரும் இல்ல.
5: சரி,
4: உடனே நானே பக்கத்தில் உள்ள கடையில சோடா வாங்கி கொடுத்து மயக்கம் தெளிஞ்சதும் அதோட குடிசையில கொண்டு போய் விட்டேன். அப்புறம்
3: நீ மகராசனா இருக்கணும்ப்பா
4: இந்த வயசான காலத்துல இந்த வெயில்ல.
3: வெயில பார்த்தா வயிறு கேக்குமாப்பா. மலையடியில வேலை பாக்குற என்ன போல ஏழைகளுக்கு பலாரம் கொண்டு போய் வித்துட்டு வர்றேன். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகம், ஒரே கிறுகிறுப்பு, மூச்சு வாங்குது, அதான் மயங்கி விழுந்துட்டேன். மமராசனை வந்து என்னை காப்பாத்திட்டேன்.
4: வீட்டில் வேற யாரும் இல்லையா? இந்த வயசான காலத்தில் நீ தானா போய் பலகாரம் வித்துட்டு வரணும்?
3: இல்லை ராசா, நான் ஒண்டிக்கிட்டேன். ஏதோ கையில் உள்ள காசை வடை முறுக்கு சுட்டுக்கிட்டு போய் வயலில் வேலை செய்கிறேன். என் நாட்டம் இருக்க ஏழைகிட்ட வித்து விட்டு காலத்தை ஓட்டிட்டு வரேன். அது சரி.

0: அப்பா, மாத்திரை மருந்துக்கெல்லாம் காசு கொடுத்துருப்பியே, இது அந்த கலையத்தில் காசு இருக்கு. நீ செலவு செஞ்ச பணத்தை எடுத்துக்கப்பா.
1: அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வரேன்.
0: ஏன்ப்பா, நீ யாருப்பா? இதுக்கு முன்னால் நான் உன்னை பார்த்ததே இல்லையே.
1: பக்கத்து ஊர் தான் பாட்டி, வேலை தேடி வந்தேன், கையில் பணம் இல்லை, வேலை கிடைக்கல, அதான் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன்.
0: இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதுனா குதிரை கொம்பு மாதிரி, நீ எந்த வேலைனாலும் பார்ப்பியப்பா.
1: நீங்கள் சொன்னதை கேட்கும்போது மனசுக்கு இதமாக இருக்கு. வேணும்னு ஒன்று கிடைச்சா போதும் பாட்டி, எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன்.
0: நான் தினமும் பலாரம் கொண்டு போய் விற்கிற அந்த மலையடி முதலாளியே எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட சொல்லி இந்த மலையடி வாரத்தில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்ப்பா. இப்போதைக்கு அதில் சேர்ந்துக்க, தங்கறதுக்கு இடம் தேடி அலைய வேணாம்ப்பா, இங்கேயே தங்கிக்க, எனக்கும் துணையாக இருப்பேன்.
1: சரி பாட்டி, நாளைக்கே மலையடிக்கு கூட்டிக்கிட்டு போங்க.

0: பாட்டியோட தயவுல எனக்கு அந்த மலையடியில வேலை கிடைச்சது. 6 மாசமா தினக்கூலியா தான் வேலை பாக்குறேன். திடீர்னு தங்கச்சிக்கு கல்யாணம், அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க.
1: சரி,
0: பணம் தேவையா? 5000 ரூபாய். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதான் மனசுல நிம்மதி இல்லாம போச்சு.
1: கவலைப்பட வேண்டிய விஷயம்தான், ஆனா கவலைப்பட்டு இருந்தா மட்டும் போதுமா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா?
0: எந்த வழியில எப்படி ஏற்பாடு பண்றது? என்ன நம்பி யார் 5000 கொடுப்பாங்க?
1: ஏன், நீ உன் சம்பளத்துல கொஞ்சம் பணத்தை தபால் ஆபீஸ்ல போட்டு வச்சிருக்கிய, அதை எடுத்து அனுப்ப வேண்டியதானே?
0: புரியாம பேசுறிய, அதுல எவ்வளவு சேர்ந்திருக்க போகுது? இது வரைக்கும் 500 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன்.
1: முனியாண்டி, இந்த 500 ரூபாய் ஏதாவது ஒரு செலவுக்கு அவங்களுக்கு ஆகட்டுமே.
0: இல்ல சிலையா, அனுப்பிச்சா பூரா பணத்தையும் அனுப்பணும், இல்லையா எதுவும் அனுப்ப போறது இல்ல.
1: சின்ன புள்ள தனமா பேசாத, நடக்க போறது உன்னோட தங்க கல்யாணம். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசுறத விட்டுட்டு எப்படியாவது யார் காலையாவது விழுந்து பணத்தை வாங்குற வழிய பாரு. உன்னாலே முடியலன்னா வயசான காலத்துல உங்க அம்மா பணத்துக்கு எங்க போவாங்க? இந்த பார், நானும் என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன்.
0: ரொம்ப நன்றி சொல்லையா.
2: முனியாண்டி, முனியாண்டி.
0: ஏப்பா, ஏன் இப்படி ஓடி வர?
2: பார்வதி பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ரொம்ப முடியல. உங்களை அம்பலக்காரர் விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வர சொன்னார்.
0: என்னது, இந்த இந்த உடனே வாரேன்.
1: வா வா, போலாம்.
0: அம்பலக்காரையா, பாட்டிக்கு என்னாச்சு?
3: எப்பவும் போலதான்ப்பா, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வயசாயிடுச்சு, இல்ல வெயில் தாங்கல. வைத்தியரை கூட்டிட்டு வந்து காண்பிச்சான். அவரும் நாடியை புடிச்சு பாத்துட்டு ரத்த கொதிப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, உடனே டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்லிட்டாரு. அதான் உனக்கு ஆள் அனுப்பிச்சான்.
0: பாட்டி, பாட்டி.
3: பாட்டியால இப்ப பேச முடியாது தம்பி, நேரத்தை கடத்தாம உடனே டவுனுக்கு கொண்டு போகணும்.
0: டவுன்ல யாராவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ட்ட கொண்டு போய் காட்டுவாயா?
3: ஆமா முனியாண்டி, அதான் நல்லது. டவுனுக்கு போக என்னோட ரெட்ட மாட்டு வண்டியை தர்றேன். ஆனா செலவுக்கு
0: இதோ இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
4: முனியாண்டி, முனியாண்டி.
0: பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு உடம்பு சீக்கிரம் குணமாயிடும்.
4: நான் எனக்கா கவலைப்படலப்பா, இந்த அனாதைக்கு துணையா நீ இருந்த, உனக்கு கை கொடுக்க யாருமே இல்லப்பா.
0: அதனால என்ன பாட்டி, ஆண்டவன் கை கொடுப்பான்.
4: உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசியாப்பா?
0: இதுல யோசிக்க எதுவுமே இல்ல பாட்டி, அம்மாவுக்கு தபால் எழுதி போட போறேன். என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாண்டு.
4: எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டப்பா, ஒரு பெண்ணோட கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத உன்னால புரிஞ்சுக்கவே முடியப்பா.
0: புரியாம இல்ல பாட்டி, புரியுது. புரிஞ்சுகிட்டு என்ன செய்ய போறேன், என்னால என்ன செய்ய முடியும்? சரி சரி, அதை விடுங்க, நீங்க நிம்மதியா தூங்க, ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு.
4: வயசான கட்டையை பத்தி கவலைப்படாதப்பா, நீ வாழ போற உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு அண்ணனோட கடமையை மறந்துட்டேன்னு சொல்றிய, அதை நினைக்க போதுதான்ப்பா.
0: இதோ பாரு பாட்டி, இனிமே அதை பத்தி திரும்ப திரும்ப நீ பேசாத.
4: சரிப்பா, பேசல. நீ கோவப்படாதப்பா. ஆமா, என்னங்க கொண்டு வந்து சேர்க்க நிறைய செலவாயிருக்குமே, பணத்துக்கு என்னப்பா செஞ்ச?
0: பாட்டி, திக்கு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து தங்க இடமும் கொடுத்திருக்கியே, உனக்கு உதவாத பணம் எனக்கு எதுக்கு? போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருந்த பணத்தை எடுத்துதான் உனக்கு செலவழிச்சேன்.
4: தப்பு பண்ணிட்டியப்பா, உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக இந்த பணத்தை அனுப்பிச்சிருந்தா ஏதாவது ஒரு செலவுக்கு உதவியா இருக்குமே. சாக போற இந்த கட்டைக்கு ஏன்பா செலவு செய்த?
0: பாட்டி, என்னோட கடமையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். என் மனசாட்சிக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு, அதன்படி செஞ்சேன். இதுல கூட பிறந்த தங்கையா, சொந்தமே இல்லாத உறவான்னு

0: அளந்து பார்த்து செய்யற நிலைமையில நான் இல்லை. அதனால என்னோட கடமைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டாம். பாட்டி, என்னை பொறுத்தவரை இதுதான் நியாயமானது. நீ அமைதியாயிரு, நல்லா தூங்கு.
1: என்ன பாட்டி, உடம்பு எப்படி இருக்கு? கூப்பிட்டு அனுப்பிச்சாமே.
2: வா செல்லையா, உடம்புக்கு இப்ப தேவலாம். நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான காரியமா தான் உன்ன கூப்பிட்டு அனுப்பிச்சேன்.
1: என்ன விஷயம் சொல்லு பாட்டி.
2: முனியாண்டி அவனோட தங்கச்சி கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னானப்பா?
1: ஆமா பாட்டி, சொன்னான். 5000 ரூபாய் பணம் தேவைன்னு சொன்னான்.
2: அதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணானா?
1: இல்ல பாட்டி, அவனால எதுவுமே செய்ய முடியல. பாவம், அத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான்.
2: வருத்தப்பட்டா பணம் வந்துருமாப்பா? முயற்சி பண்ணணுமே.
1: அவனால என்ன முயற்சி பண்ண முடியும்? இந்த ஊர்ல அவனுக்கு யார தெரியும்? என்னமோ முன்ஜமத்துல கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கான், அதான் உன்னோட குடிசையில கொஞ்சம் நிழல் கிடைச்சிருக்கு.
2: நல்ல புள்ள.
1: முனியாண்டி நல்லவன் தான், ஆனா இப்ப நல்லவன் கெட்டவன் அடையாளம் பார்த்தா பணம் வந்து சேருது. இப்ப எல்லாம் நல்லவனுக்கு காலமே இல்ல பாட்டி.
2: நல்லவங்கள கடவுள் கைவிட மாட்டாருப்பா. சரி சரி, போகும்போது நம்ம ஊர் அம்பலக்காரர நான் வர சொன்னா சொல்லுப்பா.
1: சரி பாட்டி, நான் வர்றேன். என்ன முனியாண்டி, நானும் காலையிலிருந்து தான் பாக்குறேன், ஆளே சுரத்தில்லாம இருக்க, முகமே வாடி போயிருக்கு, என்ன விஷயம்?
0: எல்லாமே பாட்டிய பத்தி தான். காலையில கிளம்பும் போதே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு.
1: நல்ல ஆளு பாணி. பாட்டிக்கு முடியலன்னா லீவு போட்டு வீட்லயே இருக்க வேண்டியதானே?
0: அது எப்படி முடியும் சொல்லையா? முதலாளி என்ன நம்பி வேலையை ஒப்படைச்சிருக்காரு. இன்னைக்கு 10 லோடு ஜல்லி ஏத்தி அனுப்பணும்.
1: நீ என்னவோ இவ்வளவு கரெக்டா வேலை பாக்குற, கடவுள் ஒன்னதான் சோதிக்கிறார்.
0: இத பாரு சொல்லையா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம வேலையை நாம பாப்போம், அது நம்மோட கடமை. ஆனா நமக்கு ஏற்படுற சோதனை நம்மோட விதி. இதுக்காக செய்யற தொழிலுக்கோ நம்மள முதலாளிக்கோ துரோகம் செய்யறது மகா பாவம்.
1: இந்த காலத்துல பாவ புண்ணியம் பார்த்தா புடைக்க முடியாதுப்பா.
0: அது உன்னோட எண்ணம். ஆனா என்ன பொறுத்தவரை எந்த சந்தர்ப்பத்திலையும் தவறுகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கறதான் என்னோட கொள்கை.
3: முனியாண்டி அண்ணே, முனியாண்டி அண்ணே, பார்வதி பாட்டி செத்து போச்சு. உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னாங்க.
0: பாட்டி செத்து போச்சா?
4: முனியாண்டி, பார்வதி அம்மா கிராமத்துக்கு வரும்போது அனாதையாத்தான் வந்துச்சு. 20 வருஷம் ஆச்சு, தனியாவே வாழ்ந்து முடிச்சிருச்சு. ஆண்டவனா பார்த்துதான் அதுக்கு கடைசி காரியங்களை செய்ய உன்னை அதுகிட்ட அனுப்பி வச்சிருக்காரு.
0: நீங்க என்ன சொல்றீங்க?
4: பார்வதி பாட்டி யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாட்டியும் உன்னை தன்னோட பேரனாவே நினைச்சாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே நீதான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கள்லாம் செய்யணுப்பா.
0: அம்பலக்காரையா, அது என்னோட கடமை.
5: கடமை மட்டுமல்ல முனியாண்டி, அது உன்னோட உரிமையும் கூட.
4: அடரே, யாரு முதலாளியா? வாங்க வாங்க
0: முதலாளி, வாங்க.
5: செல்லையா சொன்னாம்பா, கேட்டுட்டு தான் வர்றேன். ஏதோ பார்வதி பாட்டி பலகாரம் வித்து பொழைச்சாலும் ஒருத்தர்கிட்ட கை நீட்டாம கௌரவமா வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுச்சு. அம்பலம், பாட்டியோட இன்றைய செலவு பூரா நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்ன எங்க அப்பா இந்த மலையடிய கான்ட்ராக்ட் எடுத்து ஜல்லி வியாபாரம் செஞ்ச போது நான் சின்ன பையனா இந்த மலையடியை சுத்தி சுத்தி வருவேன். அப்போ இந்த பாட்டி பலகாரம் சுட்டு வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு வரும். எனக்கு தேவைப்பட்டதையெல்லாம் சும்மாவே கொடுத்துடும். அப்படி ஒரு இரக்கமும் பாசமும் கொண்டது பாட்டியோட உள்ளம்.
0: ஆமாங்க முதலாளி, பாட்டிக்கு எப்பவுமே இறக்க உள்ளம், தர்ம சிந்தனை. இத்தனை ஏழ்மையிலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனித நேயம், அது பாட்டியோட உடம்போட பிறந்தது முதலாளி.
5: நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான்ப்பா. அதனாலதான் தான் சாக போறோம்ங்கிற உண்மை தெரிஞ்சோ என்னமோ சாகிறதுக்கு முன்ன ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிடுச்சு. பார்வதி அம்மா இந்த குடிசைய என்கிட்ட வித்துட்டாங்க. வித்த அந்த பணத்தை முனியாண்டியோட தங்கச்சி கல்யாணத்துக்காக கொடுத்துட சொல்லுச்சு.
0: முதலாளி என்ன சொல்றீங்க?
5: ஆமா முனியாண்டி, பார்வதி பாட்டி 2 நாளைக்கு முன்னே என்னை வந்து பார்த்து 5000 ரூபாய் கடனை கேட்டுச்சு. அப்ப நான் பணத்துக்கு அடமானமா என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன் பாட்டிக்கிட்ட. இந்த குடிசையை எழுதிக்கிடுங்க என்ன சொல்லுச்சு. பணம் எதுக்கு பாட்டின்னு கேட்டேன். அப்பதான் சொல்லுச்சு, பணம் முனியாண்டியோட தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு.
0: பாட்டிக்குத்தான் என் மேல எவ்வளவு பாசம்.
5: சொன்ன மாதிரியே குடிசையை எங்கிட்ட வித்துடுச்சு. 5000 ரூபாய் பெருமானம் இல்லாட்டி போனாலும் அந்த குடிசை, அதோட மனிதாபிமானம், உதவி செய்யணுங்கிற உயர்ந்த உள்ளம், இதெல்லாம் நினைச்சு பார்த்தேன்.

0: அந்த மனித நேயத்துக்கு மதிப்பீடு செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்தேன்பா. 5000 ரூபாயை தர்றதாக ஒத்துக்கிட்டேன் உடனே. முனியாண்டி, பாட்டியோட காரியமெல்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கப்பா.
1: சரின்னு சொல்லுங்க முனியாண்டி.
2: சரிங்க மோனி.
3: இதுவரை மனிதம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் புதுக்கோட்டை விஜயா சிவகாசிநாதன் அவர்கள். நடிப்பு எம் எஸ் ரமணி, ஆர் பரமசிவம், அம்மனூர் மணிகை செந்தில்குமார், பி ஜோசப் சகாயராஜ், ஏ ரஜினா மேரி ஆகியோர்.
4: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
5: கல்யாணத்தை முடிங்க நாடகம். எழுதியவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்கள்.
6: காந்தி, எப்பா காந்தி?
7: இதோ வந்துட்டேன்பா.
6: இன்னுமா தயாராவல? ரா காலம், 30-40 கிலோமீட்டர் பயணப்பா, புறப்படுங்கப்பா.
7: அம்மா, நாளைக்கு விடிய காலம், எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு முதல் பஸ்ஸுக்கே வந்துருங்க. பெண் வீட்டுல நாங்க காத்திருக்கிறோம். என்னோட நண்பர்கள்லாம் உதவியா இருப்பாங்க. அதுலயும் நம்ம ரங்கநாதன் எல்லா ஏற்பாடுகளையும் நல்லா கவனிச்சுக்குவான். நேரம் தெரியாம எல்லாரும் தூங்கிட போறாங்க. எல்லாரையும் எழுப்பி நேரத்தோட வந்து சேருங்க.
8: அது எங்களுக்கு தெரியாதாப்பா, பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போறப்படுப்பா.
7: அம்மா, அப்பா, நான் வரட்டுமா?
8: போயிட்டு வாப்பா.

0: மாமா மாமா, அதோ நம்ம போக வேண்டிய மேட்டுக்கொள்ள வண்டி வந்துட்டு, எல்லாரும் வாங்க வாங்க.
1: லேடிஸ் எல்லாம் பின்னால இருங்க. டே, அந்த மூட்டை உள்ள ஏத்தாதாங்கிறல்ல, ஏன் அப்படியே அடிச்சுக்கிட்டு ஏறீங்க?
2: ஐயா, நாங்க ஒரு 35 டிக்கெட்டு மேட்டுக்கொள்ளைக்கு போகணுங்க.
1: ஏறீங்க பெரியவர, எல்லாரும் ஏத்துக்க தானே பஸ்.
3: லட்சுமி, அந்த சூட்கேஸ பத்திரமா வச்சுக்கமா. ரெங்கநாதன் எங்க காணோம்?
0: ஏமா, கூப்பிட்டீங்களா?
3: ஆமா தம்பி, பரிசு சாமா 3 கூடையில இருந்துச்சே, பத்திரமா இருக்குல்ல?
0: கவலையே படாதீங்கம்மா, ஒவ்வொரு கூடையையும் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். டிக்கெட் வாங்க வேண்டியதுதான் பாக்கி.
1: எல்லாரும் ஏறியாச்சா? ரைட் ரைட். எல்லாரும் டிக்கெட் கேட்டு வாங்க, சில்லறையா கொடுங்க. சில்லறை இல்லாதனால கீழே இறங்கிங்கப்பா.
4: ஏன்பா இந்த சீட்ல இவ்வளவு நெருக்கடியிலையும் துண்டு போட்டு வச்சிருக்கே, நல்லா இருக்குப்பா.
5: எது துண்டு தானே, செலவு பண்ணதுதான், நல்லா இல்லாமையா இருக்கும். டேய் ரங்கா, எங்கடா போயிட்ட? இங்க வாடா, இடம் போட்டு வச்சிருக்கேன்.
0: டேய், இவ்வளவு பேரையும் தாண்டி எப்படிடா வர்றது? கொஞ்சம் பொறுத்துக்க, இந்த வந்துடுறேன்.
4: தம்பி, அவங்க எப்படியப்பா இவ்வளவு நெரிசல்ல இங்க வர முடியும்?
5: பெருசு, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க?
4: ஒவ்வொரு சீட்லயும் வயசு பிள்ளைங்க ஏறி துண்டு பையன்னு வச்சு இடத்த புடிச்சுக்கிட்டா என்ன மாதிரி முடியாதவங்க என்னப்பா பண்றது?
5: வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான்.
4: ஒரே சாராய ரெடி, கர்ம கர்மம்.
0: டேய் ராமு, இங்க இடம் கிடைச்சிட்டு நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ யாரையாவது அங்க உட்கார சொல்லுடா.
4: தம்பி, இப்பவாவது நான் இங்க உட்காரலாமா?
5: ரொம்ப அவசரம்னா கீழே உட்காந்துங்கய்யா.
4: என்னப்பா இது, காலை மிரிச்சிட்டு இப்படி வேகமா வந்து உட்காரிய, ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க?
5: ஏ ரவி, இந்த பெருசு இங்க நின்னுட்டு பெரிய லொல்லு பண்ணுதுடா.
4: ஆமாப்பா, இந்த பெருசுகள் எல்லாம் கூடி கஷ்டப்பட்டு போராடி வாங்கின சுதந்திர பூமியில என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்குது. தம்பி, இது 18 வருஷம் இந்தியா முழுக்க அலைஞ்சு வீரம் முழக்கம் விட்ட நாள்ல காய்ச்சி போன காலுப்பா இது. இதுக்கு 15-20 கிலோமீட்டர் தூரம் உட்கார இடம் கிடைக்கலனாலும் பெருசா ஒண்ணும் தோணாது.
5: நம்ம 2வது காந்தி டிரைவர்.
0: ஏய் ராமு, அந்த பரிசு சாமான் எல்லாம் கூடையில வச்சிருந்தே எல்லாம் சரியா இருக்கா?
5: நேருங்க, ஐயோ, அந்த டீ கடையிலேயே அதை வச்சுட்டு வந்துட்டா.
0: ஏய் என்னடா சொல்ற?
5: கண்டக்டர் சார், கண்டக்டர் சார், வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க.
1: என்னப்பா என்ன அவசரம்? அடுத்த ஸ்டாப்ல நிறுத்துறேன்.
5: இங்கே வண்டியை நிறுத்துங்க சார். சார், கல்யாண ஜாமான் அடங்கின கூடைய அந்த டீ கடையிலேயே மறந்துட்டு வச்சுட்டேன் சார்.
0: அட பாவி, என்னடா இப்படி பண்ணிட்ட? சார் சார், கண்டக்டர் சார், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார். சார் சார், பிளீஸ் சார்.

0: என்னப்பா பெரிய வேதனையா போச்சு. சரி சரி இறங்கி தொலை.
1: ஏ ரெங்கா, நான் அடுத்த வண்டியை புடிச்சு வந்துடுறேன், கவலைப்படாத, எல்லா ஜாமானும் எடுத்து வந்துடுறேன்.
2: ஏய் பத்திரமா எடுத்து சேருடா.
0: ரைட் ரைட்.

0: வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எங்க சரியான நேரத்துக்கு பஸ் கிடைக்காம சிரமப்படுறீங்களோன்னு நினைச்சேன், கடவுள் கருணையில நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க.
1: அம்மா, நம்ம ஜனங்களாம் வந்துட்டாங்களா? எங்க ரங்கநாதன்?
2: அதோ லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு நிக்கிறான் பாரு. தம்பி காந்தி, உன்னோட நண்பர்கள் ராமு ரவி ரெண்டு பேரும் பரிச சாமான்களை விட்டுட்டாங்க. அதிலும் குறிப்பா பெண்ணுக்கு அலங்காரம் பண்றதுக்கு வச்சிருந்த குடைய எங்கேயே விட்டுட்டு பஸ்ல ஏறிட்டாங்கப்பா. வழியில இறங்கி அதை எடுத்துட்டு வர போயிருக்காங்க.
1: அடடே, ஏண்டா ரங்கா, அவனுங்களே நம்புன அவனுங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டானுங்க. அவங்கள போய் நம்புனியே.
0: சரி சரி வாங்க. ஏன் என்ன மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க? நேரத்தோட குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆக வேணாமா?
2: இதோ வந்துட்டேன் சம்பந்தி. வாங்கப்பா வாங்க, எல்லாரும் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க.
3: ஐயா ஐயா, ராமு பரிச சாமான் எல்லாம் தான் எடுத்துட்டு வந்துட்டான்.
2: நல்ல வேலை, இப்ப அதாவது வந்து சேர்ந்தீங்களே. கூடைய கொண்டு போய் ஜகாட்ட குடுப்பா.
4: பரிசு கூட இப்படி கொண்டாங்கப்பா, இத கொண்டு போய் எங்கப்பா விட்டீங்க? பரிசம் போட நேரம் ஆயிடுச்சு பாருங்க. நான் அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு. வர வர உங்க போக்கே சரியில்லை.
0: சம்பந்தி சம்பந்தி, கொஞ்சம் உள்ள வாங்கினேன்.
2: என்ன சொல்லுங்க
0: சம்பந்தி? பரிசம் போறதுக்கு முன்னால ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு.
2: என்னது?
0: என்னோட மச்சனை, அதாவது பெண்ணோட தாய் மாமா, இந்த சம்பந்தத்துக்கு நான் சம்மதிக்க முடியாதுங்கிறார். ஏன்னு காரணத்தையும் நான் பல முறை கேட்டு பார்த்தும் சொல்ல மாட்டேங்கிறார்.
4: சம்பந்தி, என்ன இப்ப வந்து இப்படி சொல்றீங்க?
0: நீங்க தான் அவரை கேட்டு ஒரு முடிவு பண்ணணும். வாங்க வாங்க. இவர் தான் நம்ம சம்பந்தியா போறவரு. பெண்ணோட தாய் மாம நீங்க இந்த நேரத்தில் இப்படி பண்றது நல்லா இல்ல. அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல தயாரா இல்ல. எதுவானாலும் இவர்கிட்டயே பேசிக்கோங்க. அதுக்கு தான் அவரையே உங்ககிட்ட தனியா அழைச்சிட்டு வந்திருக்கேன்.
5: ஓஹோ, வாங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, கொஞ்சம் வெளியே போய் பேசுவோம். எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் தான் பெண்ணோட தாய் மாம. எனக்கு எங்க பொண்ணை இந்த குடும்பத்துல கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்ல. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நான் வெளியூர் போயிட்டதால வர முடியல. வந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது.
0: என்னது என்ன பேசுறீங்க? நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம், அதுவும் திருமண நாள்ல வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு பெரிய மனுஷர், உலக அனுபவங்கள் எல்லாம் தெரிஞ்சவரு, அதுவும் ஒரு விடுதலை போராட்ட தியாகியா இருந்தும் இப்படி பேசலாமா?
5: எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இத பேசுறேன். ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவரோட நண்பர்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, நமக்கு மாப்பிளையா வரப்போறவருடைய நண்பர்களை நான் பஸ்லயே பாத்துட்டேனே. அவங்க என்ன கேலி பேசினாங்க, அதுக்காக நான் ஒன்னும் வருத்தமே படல. ஆனா அவங்க குடிச்சிருந்தாங்க, அது மட்டுமா? பொறுப்பு இல்லாம பரிச சாமான்களை தவற விட்டுட்டும் வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகும்,
6: ஐயா ஐயா, எங்களை மன்னிச்சுக்குங்க ஐயா. நாங்க பஸ்ல தாறுமாறா பேசினதுக்கும் பஸ்ல தப்பா நடந்துகிட்டதுக்கும் உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறையா. இனிமே எங்க வாழ்க்கையில போதை பொருளுக்கு இடமே இல்லையா. பஸ்ல நடந்த அந்த சம்பவத்தை தயவு செய்து மறந்துடுங்கய்யா. அது மட்டும் இல்லையா, பெரியவங்களுக்கு உரிய மரியாதை இனிமே நாங்க கண்டிப்பா கொடுப்போம். அதுலயும் உடம்புக்கு முடியாதவங்க, வயசானவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை செய்வோம் ஐயா. இது சத்தியம் யா, இது சத்தியம். தயவு செய்து என் நண்பனோட கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க ஐயா.
3: ஐயா, நீங்க நினைக்கிறது போல மாப்பிள்ள காந்திதாசன் கெட்டவர் இல்லைங்க. எங்க ஊர் மதுவிலக்கு பிரச்சார குழுவுக்கே அவர் தாங்க தலைவர். எல்லா காலத்திலையும் பொது சேவை, நாட்டு நலப்பணி இதுக்குன்னு நேரத்தை செலவிடுவாருங்க ஐயா. மகாத்மா காந்தியடிகள் மீது அவர் கொண்ட ஆர்வத்தின் காரணமா தங்கராசுங்கிற தன் பேரை காந்திதாசனும் மாத்திக்கிட்டா பாத்துக்கிடுங்களேன்.
5: நல்லது தம்பிங்களே. அடாடாடா, எழுந்திருக்க எழுந்திருங்க. இதுக்கெல்லாமா போய் காலில் விழுவணும்? அதெல்லாம் வேண்டாப்பா, எழுந்திருங்க. கல்யாணத்துல கலாட்டா பண்ண என்னையும் நீங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த நல்ல நாள்ல கூட மாப்பிள்ள காந்திதாசன் ஒரு பொது தொண்டுதான் செஞ்சிருக்கிறார். என் திருந்தாத நண்பர்களை நீங்கதான் புத்தி சொல்லி திருத்தணும்னு இந்த ஒரு நாடகத்தையே நடத்த சொன்னவரே அவருதான். அதனாலதான் நான் இப்படி நடந்துகிட்டேன். தன்னோட கல்யாண நாள்ல கூட பொதுநலத்தையே பெருசா கருதிய மாப்பிள்ள காந்திதாசன் வாழ்க. சரி, பரிசத்தை போட்டுட்டு கல்யாணத்தை முடிங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கல்யாணத்தை முடிங்க நாடகம். எழுதியவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்கள். நடிப்பு எம் மருதை, எஸ் கருணாகரன், எஸ் அபிராமசுந்தரி, வடலூர் வாசகர், ஆரூர் பி வீராசாமி ஆகியோர். அமைப்பு சிவமுருகையன், கோ சந்திரசேகர்.
1: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியுங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம்

0: முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் க்ரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் க்ரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமான
3: உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும். உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும்
1: மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

என்னும் ஏர் கொண்டு இசை என்னும் நிலத்தை பக்குவப்படுத்தி விளைந்த பாடல்களை பண்போடு பகிரவிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் இது மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சித்திரை நகரம், சங்கரநாராயணன், ஹேமலதா இவர்களது விருப்ப பாடலாய் இது ஒலிக்கிறது.

காலத்தால் அழியாத காவி கானங்களாய் கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். பரிசு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், கதீஜா, அப்துல் மஜித், ரிஃபாயா, முகமது ஹசன், நுருல் ஃபாத்திமா இவர்களது விருப்ப பாடலாய் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் பாடலொலிக்கிறது.

உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவி பாடிக் கொண்டிருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது மதுர கீதம். கரூர் தான் தோன்றிமலை செல்வராஜ், பெரிய நாயகி ஜோசிகா ஸ்ரீ, கிருஷ் ஜெய்தேவ் இவர்களது விருப்பமாய் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

இசை என்ன செய்யும், நம் உணர்வுகளை அது கடத்தி செல்லும். மதுரகீதம் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பெட்டை வாய்த்தலை நந்தகோபால் அவர்களது விருப்பமாய்

நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களைப் போல.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மணப்பாறை வீரமணி, கமலா, தமிழரசன், ரித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, ஹேமா, சபரி, செந்தில், யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, தக்ஷி, தக்ஷன், லிசாந்த், சந்திரசேகர் இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது.

எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களில் ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா ஆகியோர் விருப்பமாய் மதுரகீதம் நிகழ்ச்சியில்

மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில், சென்னை பொன்னியமேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பாரத், சுஸ்மிதா ஸ்ரீ இவர்களது விருப்பமாய் நாம் மூவர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. TM சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குரல்களில்.

செண்டு நானாக கண்டு ராஜா வண்டு தானாக நின்று ரோஜா செண்டு நானாக கண்டு

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: செவிவழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது மதுர கீதம்.

கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொருளழகு, மழைக்கு கார் மேகமழகு, இரவுக்கு முகிழழகு. நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரகீதம் நிகழ்ச்சி அழகு அழகு.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் வரை கேட்டு ரசித்தது மதுரை கீதம் நிகழ்ச்சி. இணைந்திருக்கலாம் மாநில செய்திக்காக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர்

0: இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ருபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனி வோங், ஜப்பானின் தோஷி முட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிப் பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் கொள்ள வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
3: திருப்பெரும்பூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 819,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4

0: 97 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை 2வது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்தகட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டுவரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இக்காஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கொக்கோ காஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: ஆட்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவங்க.
1: நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நட்டாச்சு உடனே ஒரு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து பாக்குறோம். ஆனா விவசாயிகள் தேவையான அளவு எப்பொழுது இந்த மருந்தை தெளிக்கணும், எந்த மருந்தை நம்ம தெளிக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம மருந்து மட்டும்தான் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கறதையும் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருங்கிணைந்த முறையில இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பொழுது அது நிலையானதாகவும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியதாகவும் அது காணப்படும். வேதியியல் முறை அதாவது கெமிக்கல்ஸ் வந்து கடைசியா வச்சுட்டு, உளவியல் முறைகள், இயற்பியல் முறைகள், உயிரியல் முறைகள், மற்றபடி மெக்கானிக்கல் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, அதாவது விளக்கு பொறி இதெல்லாம் பயன்படுத்துறது. சோ இந்த மாதிரி எல்லா முறைகளையும் நம்ம இணைந்து பயன்படுத்தும் பொழுது பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நம்ம நாத்தங்கால்ல அதே மாதிரி நாத்தங்கால்ல இருந்து நடவு செய்த வயல், இது ரெண்டுலயுமே வரக்கூடிய ஒரு பூச்சினா இந்த நெற்பேன் தான். இது முக்கியமா நெல்லுல மட்டும்தான் இந்த நெற்பேன் வந்து தாக்கும், மத்த எந்த செடிகளையும் தாக்காது. சோ இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாத்தங்கால்ல நல்ல தண்ணி பாய்ச்சி பராமரிக்கணும். சோ நீர் பாய்ச்சினப்பயே அப்படி நம்ம தெளிச்சு தெளிச்சு விடுறப்ப இந்த பூச்சியினுடைய தாக்குதல் வந்து குறையறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்க கைய உள்ளங்கைய தண்ணியில நினைச்சிட்டு நாத்தங்கால்ல மேல் கைய கொண்டு அப்படியே நீங்க தடவும் பொழுது, 12 இடங்கள்ல 12 முறைகள்ல நீங்க தடவும் பொழுது அந்த செடி பேனோட எண்ணிக்கை 60க்கு மேல இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா முதல் மட்டும் இரண்டாம் இலைகளுடைய பாதி பரப்பு வந்து சுருண்டு காணப்படுது அப்படின்னா, இது 10% மேல தென்பட்டுச்சுன்னா நம்ம பூச்சி மருந்துக்கு போகணும். அப்படி இல்ல கொஞ்சமா தான் லைட்டா தான் இருக்குது, நாத்தங்கால ஒரு மருந்து அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வேப்பங்கொட்டை கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கலாம். சோ இது என்னால தயாரிக்க முடியாது, எனக்கு டைம் இல்ல, உடனே அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அதே வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் மருந்தாகவும் காணப்படுது. அந்த மருந்துக்கு பேரு அசாடிராக்டின் அப்படின்னு பேரு. அது 0.15%, அதாவது 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஊத்தி அதையும் வந்து நம்ம தெளிக்கலாம். சோ இதுல நான் கெமிக்கலுக்கு தான் போகணும், ரொம்ப அதிகமா தென்படுது, 60 பூச்சிக்கு மேல தென்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தயாமீதாக்சம் 25 WG 40 கிராம் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற அளவுல, அதாவது 40 கிராம்னா 200 லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்றேன். சோ அந்த கணக்கு வச்சுட்டு நீங்க அந்த மருந்த நீங்க வந்து இலைப்பெண்ணை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். சோ இலைப்பெண் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா புகையான். கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா முக்கியமா எப்போதும் சம்பா பருவத்துல வர்ற இந்த புகையான் வந்து நம்மளுடைய வேளாங்கண்ணி, திருவாரூர், கீழ்வேலூர், நாகப்பட்டினம் ஃபுல்லாவே அதிகமா வந்து காணப்பட்ட ஒரு பூச்சினா இந்த புகையான். சோ இது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிர் முற்ற பருவத்துல வருது. அதுவும் நான் வந்து எங்களுடைய நெல் ஆராய்ச்சி நிலையத்துல பூச்சிகளினுடைய கண்காணிப்பு வந்து போயிட்டு இருக்குது. நான் 12 வருஷ டேட்டா பாக்குறப்ப டிசம்பர் ஜனவரியில அதனுடைய தாக்குதலினுடைய தீவிரம் வந்து மிக அதிகமா காணப்படுது. சோ முக்கியமா அந்த கண்ணாடி இலை பருவத்துலதான் அதிகமா காணப்படுது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் பாத்தீங்கன்னா தூர்னுடைய அடிப்பகுதியில நீர்மட்டத்துக்கு சற்று மேல் பகுதியில இருந்துட்டு அதை ஃபுல்லா உறிஞ்சி சாப்பிடுறதுனால, அது மட்டும் இல்லாம அதனுடைய அந்த எச்சில்ல வந்து ஒரு அந்த பூச்சியை எரிக்கக்கூடிய ஒரு உமிழ்நீருடைய நச்சு பொருட்கள் வந்து காணப்படும். சோ அதனாலதான் அது நம்ம தத்துப்பூச்சி எரிப்பு, ஆங்கிலத்தில் ஹாப்பர் பேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இது பூச்சி வந்த உடனே இமிடியேட்டா ஒரு 3-4 டேஸ்ல 3-4 நாள்ல வட்ட வட்டமா வயல்ல வந்து நீங்க காய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் வயலுமே வந்து என்ன பண்ணிரும், தாக்கிரும். தாக்குறது மட்டும் இல்லாம வேர் வளர்ச்சி குன்றிரும், புரதச்சத்தினுடைய தன்மையும் குறைஞ்சிரும், நீரினுடைய அளவும் குறைஞ்சிரும். அதனால என்ன பண்ணும்னா, அந்த பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பயிர் வந்து கரிஞ்சு காஞ்சு போயிரும். அதே மாதிரி பூச்சிகளினுடைய அந்த உரிக்கப்பட்ட மேல் தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய செடியிலேயே ஒட்டிட்டு இருக்கிறத பாக்கலாம், நீரின் மேல மிதந்துட்டு இருக்கிறத பாக்கலாம். சோ அப்படியே மணி எல்லாம் பதறாயி நிக்கிறதையும் நம்ம பாக்கலாம். சோ மிகவும் அதிகமாக மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சினா இந்த புகையான் தான். சோ இத வந்து கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கணும். லைட்டா காயிறப்பையும் நம்ம விவசாயம் என்ன பண்ணிடணும், கண்டுபிடிச்சிடணும். சோ இதனுடைய வாழ்க்கை சரிதமும் நம்ம பாத்துருவோம், ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான பூச்சி இல்லையா. அதனால இந்த பூச்சி எப்படி வந்து இது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டைகளை வந்து அதனுடைய இலையினுடைய உரையில வைக்குது. இந்த உரையில பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம வாழைப்பழம் வந்து அப்படியே ஒட்டிட்டு பஞ்சஸா இருக்கு இல்லையா, அதே மாதிரியே அந்த வாழைப்பழத்தை போலவே ஃபுல்லா அப்படியே ஒரு பஞ்சஸான முட்டைகளை வந்து நீங்க பாக்கலாம். சோ முட்டையில இருந்து குட்டியான அந்த தத்துப்பூச்சிகள் வெளியில வரும். அந்த தத்துப்பூச்சிகள்ல இருந்து திரும்ப வந்து 2-4 வாரங்கள் கழிச்சு முழு வளர்ச்சி அடைந்த

இந்த புழுக்களா அந்த தத்துப்பூச்சிகளாக மாறும். இதுல ரெண்டு இருக்குது பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பறக்கக்கூடியதாக காணப்படும், அதாவது நன்றாக வளர்ந்த ரெக்கைகளை கொண்ட பூச்சிகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குறுகிய ரெக்கைகளை கொண்ட பூச்சிகள்னு ரெண்டு இருக்குது. இந்த நன்றாக வளர்ந்த பூச்சிகள் தான் என்ன பண்ணணும்னா, அதிக தூரம் போய் வயல்களை வந்து தாக்கக்கூடியதாக காணப்படும். சோ இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னா, தண்ணீர் மூலம், அதாவது நீர் பாய்ச்சுவதன் மூலமாக இதனை கட்டுப்படுத்தலாம். அதாவது ஆங்கிலத்துல அல்டர்நேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் சொல்லுவாங்க. முதல் நாள் இப்ப பூச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டா தென்படுது, வட்டமா காய ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஞ்ச இடத்துல நல்ல பட்டம் பிரிக்கணும். பட்டம் பிரிச்சுட்டு தூர் வந்து சன்லைட்ல சூரிய வெளிச்சத்துல படுமாறி வச்சுட்டு தூர்ல வந்து நீங்க மருந்த தெளிச்சிட்டு தெளிக்கிற அன்னைக்குன்னு தண்ணி கட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் வடிகட்டிட்டு திரும்ப தண்ணி கட்டுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்க வந்து தண்ணியை கட்டி தண்ணியை திறந்து விட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த பூச்சியை வந்து ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாம அதிக அளவு நீர் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா இந்த பூச்சி மல்டிப்ளை ஆகிறதுக்கு கண்டிப்பா தண்ணி தேவைப்படும். அதனால நீங்க அதிகப்படியான நீரை எல்லாம் வடிச்சு விடணும். அதே மாதிரி வருஷம் வருஷம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், முன்னெச்சரிக்கையா 8 அடிக்கு 1 அடி அப்படிங்கறதுல நம்ம இடைவெளி விட்டுட்டு நம்ம வந்து நடவு செய்யலாம். அதே மாதிரி இந்த பூச்சிகளினுடைய நேச்சர் வந்து என்னன்னா, விளக்கு பொறுக்கி வந்து அட்ராக்ட் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஹெக்டேருக்கு 1 அப்படிங்கிற அளவுல ஒரு விளக்கு பொறி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் உர மேலாண் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான உரங்களை நீங்க பயன்படுத்துங்க. அதிகமான தலைச்சத்து உரத்தை பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குறைந்த அளவு சேதம் இருந்துச்சுன்னா வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டை கரைசல் அடிங்க. அதிகமான மருந்தை நீங்க அடிக்கும் பொழுது என்னன்னா, இந்த பூச்சியை கட்டுப்படுத்துவதில் நிறைய சிலந்திகள் நன்மை செய்யக்கூடியதா காணப்படும். நீங்க மருந்து அடிக்கும் பொழுது அந்த சிலந்திகள் செத்து போயிரும். அதாவது சிலந்தினா நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்பைடர்னு சொல்லுவோம். சோ அதெல்லாம் செத்து போயிரும். அதனால பூச்சிகளின் எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையில மல்டிப்ளை ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். சோ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட்ல ரொம்ப நல்ல மருந்துகள் எல்லாம் கிடைக்குது. அதாவது முன்னாடி எல்லாம் ஹசிஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை நம்ம தெளிச்சிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 100 ml ஒரு ஹெக்டேருக்கு நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா பியூப்ரோஃபெசின் 25 EC 800 ml. அப்படி இல்லைன்னா டைநோட்டிஃபரான் 20% SG 60-80 gram நீங்க ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அதே பாத்தீங்கன்னா பைமெட்ரோசின் அப்படின்னு சொல்லிட்டு 50% WG 120 gram ஒரு ஏக்கருக்கு நீங்க பயன்படுத்தலாம். இந்த டைநோட்டிஃபரான் பைமெட்ரோசின் காம்பினேஷன் கூட நிறைய மருந்துகள்லாம் வந்துருக்கிட்டு இருக்க மார்க்கெட்ல. சோ நீங்க அதையும் கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி மருந்துகளை தேவைப்படும் பொழுது சரியான அளவுல அந்த டோஸ் கரெக்டா நீங்க பயன்படுத்தும் பொழுது, சரியான தண்ணியோட நீங்க கலந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே இது வந்து பூச்சி கட்டுப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த டைம் இன்டர்வல்ல, அது போன வாரம் தான் அடிச்சேன் ஒண்ணுமே குறையல, உடனே இன்னொரு மருந்து வாங்கி அடிக்கணும் அப்படின்னு நினைக்காத படிக்கு பொறுமையோட காத்திருந்து நீங்க சரியான மருந்துகளை தெரிவு செய்து நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அடுத்து சில இடத்துல, எல்லா இடத்துலயும் கிடையாது, சில இடத்துல மட்டும் இந்த சூரப்பூச்சி அதாவது மீலி பக், செம்பருத்தி, பருத்தி இதுல எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சினா இந்த மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி நெல்லையும் விட்டு வைக்கிறது இல்ல. இது வந்து எங்க தண்ணி விடாம மேட்டு பாத்தியா ரொம்ப மணல் பாங்கான பகுதியா இருக்குதோ அந்த இடத்துல திட்டு திட்டா காய ஆரம்பிக்கும், மஞ்சள் நிறமா மாறும். நீங்க எடுத்து பிடிங்கி பாத்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி இருக்கிறத நீங்க பாக்கலாம். முக்கியமா எதுக்கு இது மாவு பூச்சின்னு சொல்றாங்கன்னா, அதனுடைய மேல வந்து மீலி கோட்டிங் இருக்கும். சோ அதனால அதை மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. சோ இத வந்து ஒரு மெழுகு மாதிரி அப்படியே மூடி இருக்கும். நீங்க எடுத்துட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் கூட்டமா வந்து நம்ம செம்பருத்தில் இருக்கிற மாதிரியே பூச்சிகள் இந்த நெல்லையும் இருக்கும். சோ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, சரியான கிளீன்லினஸ், அதாவது எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்கிறது மூலமா நம்ம ஈஸியா கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை தான் தாக்குதல் ஆரம்பிக்கும், உடனே நீங்க பிடுங்கி அப்புறப்படுத்தினாலும் இதை வந்து ஈஸியா நீங்க கட்டுப்படுத்தலாம். சோ மருந்து தெளிக்கணும் அப்படின்னா மீத்தில் டெமட்டான், அப்படி இல்லைன்னா குளோர் பைரிபாஸ், 1000 ml ஒரு ஹெக்டேர் இருக்கிற அளவுல நீங்க தெளிச்சு கட்டுப்படுத்தலாம். அடுத்து கதிர்நாவாய் பூச்சி, அது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பிடிக்கிற பருவத்திலையும் பூக்கும் பருவத்துல தான் இது அதிகமா காணப்படும். ரெண்டுமே வந்து எப்படி இந்த பருவத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல அதனுடைய பால் எல்லாம் உறிஞ்சி சப்பி, அதுக்கு பெரிய சப்பி பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி அது இருக்கிற வயலுமே ஒரு வகை துர்நாற்றம் வந்து காணப்படும். அந்த மெச்சூர்டான அந்த கிரைன்ஸ், அதாவது என்ன சொல்றது, விளைந்த பயிரும் கதிரும் கூட
ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா அதனுடைய காணப்படும். அதுக்கப்புறம் நீங்க கிரைண்ட் பண்ணிட்டு அறுத்துட்டு அறுவ செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா அது நிறைய கருப்பு நெல் இருக்கிறத நீங்க பாக்கலாம். சோ இது எல்லாமே இந்த கதிர்நாவாய் பூச்சினால வரக்கூடிய தாக்குதல் தான். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, அதாவது நல்லா நோட் பண்ணிக்கிங்க, பூக்குறதுக்கு அப்புறம் விவசாயிகள் முடிந்த அளவுக்கு பூச்சி மருந்து பயன்படுத்துறத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா வந்து பூக்குற அந்த ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா

0: அதனுடைய வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 45 நாளாவது நம்மளுடைய மருந்து தெளிச்சதுக்கும் நம்ம அறுக்கிறதுக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம் இருந்தால் நீங்கள் பூச்சி மருந்து தெளிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் KKM 10D அப்படின்னு சொல்லிட்டு அக்கோரஸ் கலாமஸ் அப்படிங்கிற வேறு மற்றும் 90% மின்சார உற்பத்தி பொருளை கலந்து KKM 10D அப்படின்னு ஒரு ஃபார்முலேஷன் கிடைக்குது. இது வந்து வசம்பு பொடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ இதை வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இது வந்து நம்மளுடைய கதிர்நாவாய் பூச்சியை கட்டுப்படுத்துறதுல நல்ல ஒரு பங்கு வகிக்குது. சோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மருந்து தான் தெளிக்கணும் அப்படின்னா காலை நேரத்துல தெளிக்காதீங்க. ஏன்னா அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து என்னது மகர்ந்த சேர்க்கை நடக்கிற நேரம். சோ அந்த டைம்ல தெளிக்காம லேட்டா கொஞ்சம் இல்லட்டினா அதுக்கு முன்னாடி 6-7 அந்த டைம்ல நீங்க போடலாம். ஏன்னா 7-9 தான் நமக்கு மகர்ந்த சேர்க்கை நடக்கும். நீங்க எவ்வளவு ஏர்லி மார்னிங் நீங்க வந்து பண்ண முடியுமோ அந்த டைம்ல நீங்க தெளிக்கலாம். முக்கியமா மாலத்தியன் 50 EC 500 மில்லி 1 ஹெக்டேருக்கு, அப்படி இல்லைன்னா வேப்பங்கோட்டை சாறு 5%. இதை வந்து நீங்க தெளிச்சு கட்டுப்படுத்தலாம். இன்னொன்னு ரோன்ஸ் கூட சில விவசாயிகள் வந்து மருந்து அடிக்கணும்னு விரும்புறீங்க. சோ ட்ரோன்ஸ்ல வந்து நான் இப்ப சொன்ன மருந்தினுடைய அளவை குறைக்காதீங்க, ஆனா தண்ணியினுடைய அளவை வேணா 3 மடங்கு குறைச்சுக்கலாம். மருந்து வந்து அதே அளவுதான். மத்தபடி வந்து உங்களுக்கு சில விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலியை பத்தியும் கேட்பாங்க. கடைசி ஸ்டேஜ்ல எலி பிரச்சனையும் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதுக்கும் நிறைய நம்ம கல்ச்சுரல் மெத்தட், அதாவது உளவியல் முறைகள்ல நீங்க கட்டுப்படுத்தலாம். அதாவது வயல் வரப்புகளை எவ்வளவு சிறியதாக வச்சிருக்கீங்களோ அவ்வளவு ஈஸியா வந்து எலியை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி சில விவசாயிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பப்பாளிக்காய் அதை வந்து வெட்டி போடுறாங்க. ஏன்னா அதனுடைய பால் வந்து அதனுடைய பல்லுல ஒட்டுக்கிறதுனால அந்த எலி ஈஸியா கட்டுப்படுத்தலாம் அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து எலி பொடி, அதாவது கறிப்பொடி மாதிரியே கிடைக்குது. சோ அதை வாங்கி நீங்க அரிசியோட மிக்ஸ் பண்ணி நீங்க அதை வைக்கலாம். சோ அதை பயன்படுத்தும் பொழுது முதல்ல வந்து அந்த மருந்து கலக்காத அந்த அரிசியை வந்து ஒரு 3 நாளைக்கு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த மருந்து கலந்து அந்த அரிசியை வைக்கும் பொழுது அந்த எலி சாப்பிட்டு செத்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னன்னா தஞ்சாவூர் கிட்டி உங்களால கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை பயன்படுத்துங்க. அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தென்னை மட்டை, அந்த மட்டையும் கூட நீங்க கட் பண்ணிட்டு நிறைய இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 அளவுல அந்த தென்னை மட்டையை நீங்க வச்ச பொழுது நைட் டைம்ல ஆந்தான் கோட்டை இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது ஈஸியா அந்த எலியை வந்து பிடிச்சிட்டு போயிடும். சோ இந்த மாதிரி பூச்சி மருந்தை மட்டும் பயன்படுத்தாதீங்க, எல்லா முறைகளையும் உளவியல் முறை, இயற்பியல் முறை, உயிரியல் முறை, இது எல்லாத்தையும் கலந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பா நெற்பயிரில நம்ம வந்து பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நஞ்சில்லாத உணவையும் நம்ம விற்று கொள்ளலாம். என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா 85 26 311 612. இன்னொரு தடவை நான் சொல்றேன், 85 26 311 612. வாய்ப்பிற்கு நன்றி.
1: இதுவரைக்கும் நெற்பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில நிர்வாகம் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவங்க. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் பிரதமரின் வேலைவாய்ப்பு ரோஸ்கர் மேளா, பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1351வது சதய விழா, சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நெல் தொழில்நுட்பங்கள் சிறப்பு பயிற்சி, திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், அரசு இசைப்பள்ளியில் மாணாக்கர் சேர்க்கை, அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் நிரப்புதல், உலக தேனி தினம், தனியார் சுயநிதி பள்ளிகளில் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகள் சேர்க்கை, சேதுராப்பட்டி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணாக்கர் சேர்க்கை ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோஸ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமின் கீழ் 51,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை புதுதில்லியில் நேற்று காணொலி வாயிலாக வழங்கினார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக சென்னையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 25 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றினார்.
3: 19வது ரோஜ்கார் மேளா என்று சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புக்கான உத்தரவுகளை வழங்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில

தமிழக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது வேலை அல்ல, இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 140-150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற

0: பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது வேலை அல்ல, இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, ஒரு தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 140-150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஏதோ நமக்கு இது வேலை சார்ந்த நம்மளுடைய குடும்பம் சொந்தக்காரங்கள் என்பது இல்லை. இந்த வேலை என்பது நமக்கு ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இந்த தேசத்தை 2047 விக்சித் பாரதாக, வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி எடுத்து செல்கின்ற பணியில நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய இலக்கு ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு லட்சியம் நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும், எல்லாத்திலுமே முதன்மை நாடாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ஸ்லோகமாக ரீஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 3 ஸ்லோகங்களை வைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை எடுத்து சொல்லணும். இன்ஃபார்ம், பொதுமக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல நீங்க இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேணும்.
1: அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்ற பெண் ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி முன்னாடி, என்னை கைட் பண்ணி இவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்த என்னோட கைடர்ஸ்க்கு முன்னாடி, நான் 3rd generation ICFல ஜாயின் பண்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: பேரரசர் பெரும்பிடகு முத்திரையரின் 1351வது சதய விழா நேற்று திருச்சியில் கொண்டாடப்பட்டது. மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பெரும்பிடகு முத்திரையரின் சிலைக்கு மாலை அணிவித்து பேசுகையில்,
3: வீரமும் ஈரமும் நிறைந்த இந்த மண்ணில் பல்லாண்டு காலம் மிக திறம்பட ஆட்சி புரிந்த, அரசர்களுக்கெல்லாம் பேரரசராக இருந்த ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் சதய விழாவிற்கு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வணங்கியிருக்கிறோம். போருக்கு போகும் பொழுதே தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு வாகை மலரை தன் கையோடு எடுத்துச் சென்ற ஒரு மாபெரும் மன்னர், ஒரு மாபெரும் வீரர் ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக திகழ்கிறார்.
1: திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் குறுவை கேற்ற உயர் தொழில்நுட்பங்கள் ஒருநாள் பயிற்சி சென்ற புதன்கிழமை நடைபெற்றது. இம்மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி புனிதவதி பேசுகையில்,
4: விவசாயிகள் 35 பேர் நம்மளோட வேளாண் அறிவியல் மையத்திற்கு வருகை புரிந்தாங்க. இவர்களுக்கு சமச்சீர் உரம் கொடுத்தல் பற்றிய பயிற்சி வந்து கொடுத்தோம். இதுல மண் பரிசோதனைப்படி உரமிடல் பற்றியும், பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள் அதை பற்றியும், உயிரி உரங்களான அசோஸ் பயிர் இல்லம், பாஸ்போ பாக்டீரியா போன்றவற்றையும் சொல்லி கொடுத்தோம். இதுல உயிரி உரங்கள் விதை நேர்த்தி செய்வது, அதாவது மக்காசோளம், நெல் போன்றவற்றுக்கு 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அசோஸ் பயிர் இல்லம், பாஸ்போ பாக்டீரியா கலந்து நெல்ல ஒரு 2 மணி நேரம் உலர்த்திட்டு விதைவு செஞ்சா நல்ல மகசூல் கிடைக்கும், முளைப்பு திறன் விதைகளுக்கு அதிகமாகும், அதை பற்றியும் கூறணும். நுண்ணூட்ட கலவை இடுதல், அதாவது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ எடுத்து 15 கிலோ மணல் இல்லைன்னா 30 கிலோ தொழு உரம் கலந்து வயல்ல விசிறி விட்டோம் அப்படின்னா செடிகளுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைச்சு பயிர் நல்ல திடகாத்தமா வளர்ந்து நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் அப்படின்ற பத்தி பயிற்சிகள் அவங்களுக்கு எடுக்கப்பட்டது.
1: திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சேவைகள் குறித்து இதன் துணை இயக்குநர் திருமதி பிரபாவதி.
5: மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருச்சிராப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் பல்வேறு சேவைகளை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. புதிய வேலைவாய்ப்பு பதிவு, வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், கூடுதல் கல்வி தகுதிகளை பதிவு செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம், இந்த சேவைகள் அனைத்தையும் விண்ணப்பதாரர்கள் எவ்வித கட்டணமும் இல்லாமல் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnvelaivaippu.gov.in/empower என்ற முகவரி வாயிலாக நேரடியாகவும் இலவசமாகவும் செய்து கொள்ளலாம். வேலைவாய்ப்பு அலுவலக பணிகளுக்காக எந்த ஒரு தனி நபரையோ, தனியார் நிறுவனத்தையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி எந்த தொகையும் செலுத்த வேண்டாம்.
1: திருச்சி அரசு இசைப்பள்ளியில் நடப்பாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெறுவது குறித்து இதன் தலைமை ஆசிரியை மா சிவஞானவதி.
6: கலைப்பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கி வரும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான மாணாக்கர்கள் சேர்க்கை மே 2026.

0: மாதம் முதல் வாரத்தில் இருந்து நடைபெறுகிறது. மாணவர்களுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு 12 வயதிற்கு மேல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். குறைநிசை, தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய துறைகளில் பயில்வதற்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நாதஸ்வரம் மற்றும் தவில் துறைகளில் பயில எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானதாகும். இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் சான்றிதழ் படிப்பின் கால அளவு 3 ஆண்டுகளாகும். இதில் பயில ஆர்வம் உள்ள மாணவர்கள் ஆண்டு கட்டணமாக ₹350 செலுத்திட வேண்டும். இங்கு பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ₹1000 கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் வெளியூர் மாணவர்கள் அரசு விடுதியில் இலவசமாக தங்கி பயிலவும் பேருந்துகளில் பயணம் செய்து இலவச பேருந்து வசதி செய்து தரப்படும். இப்பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னை, மதுரை, திருவையாறு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 3 ஆண்டு பட்டய படிப்பில் நேரடியாக 3ஆம் ஆண்டில் சேரலாம். கலை ஆர்வமிக்க மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தலைமை ஆசிரியர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி, கதவு எண் 32, மூலத்தோப்பு, மேலூர் ரோடு, திருவரங்கம், திருச்சிராப்பள்ளி 620006 என்ற முகவரியிலும், 9481652007 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து திருச்சி மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் திருமதி எம் முத்தழகி.
2: 2026ஆம் ஆண்டிற்கான அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றின் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சேர்க்கை இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் திருச்சி மண்டல அளவில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. விண்ணப்ப கட்டணமாக ₹50. விண்ணப்பதாரர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, ஜிபே, போன்பே வாயிலாக செலுத்தலாம். இணையதளம் வாயிலாக விண் ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. சேவை மையம் திருச்சி அரசனால் தொழிற்பயிற்சி நிலையம். மின்னஞ்சல் முகவரி திருச்சி ITI5@gmail.com. தொலைபேசி எண் 90 42 41 13 48.
1: உலக தேனீ தினம் கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. தேனீ வளர்ப்பு தொழில் குறித்து தீராம்பாளையத்தை சேர்ந்த திரு சிவகுமார்.
3: தேனீக்கள் மகரந்த சேர்க்கும் அதிகமாக வேணும். 3 வருஷத்துல தேனீக்கள் எல்லாம் உலகம் அழிஞ்சு போயிடும். மகரந்த சேர்க்கை தேனீக்கள் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் 5 வகை தேனி இருக்குது. ஒன்று வந்து மலை தேனி, கொம்பு தேனி, கொசு தேனி, இந்தியன் தேனி, இத்தாலிய தேனி. இந்த 3 வகை தேனீக்கள்லாம் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். பெட்டியில் வச்சு வளர்க்குறது இந்தியன் தேனி என்னன்னா அந்த 6 பிரேம் சட்டம் கொண்டது. ஒரு நாளைக்கு 100 பெட்டி 200 பெட்டி இருந்தாலும் ஈஸியாக தேனி பிடிச்சி பண்ணிட்டு இருக்கலாம். தேனீக்கள் வந்து இடம் இடம் மாற்றி கொண்டு போகலாம். மகரந்த சேர்க்கை வேணும், தென்னை 100 மரம் 200 மரம் இருக்குன்னா அவங்களுக்கு சொல்லி வைக்கலாம். விவசாயத்துக்கு மகரந்த சேர்க்கும் அதிகமாக வேணும், அதனால பெட்டி 1 ஏக்கருக்கு 5 பெட்டி வைங்க, 10 பெட்டி வைங்க அப்படிங்களாம். தென்னை மரத்தில் இல்லைங்க, அதிகமாக எந்த வகை பூக்கள் செடிகளும் மகரந்த சேர்க்கை பண்ணி வைக்கலாம். ராணி தேனி ஒரு நாளைக்கு வந்து ராணி உருவா முட்டை வந்து 500ல இருந்து 750 முட்டை வரும்.
1: பெரிய கருப்பூர் ஊராட்சி தொழில் முனைவோர் திருமதி கண்ணம்மாள் சண்முகம்.
4: சிறுகமணி கேவிக்கையில மகளிர் குழு மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய சின்ன இடம், ஒரு தோப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் தேனி வளர்ப்பு பண்ணக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறாங்க. நம்மளோட பகுதி எல்லாமே விவசாய பகுதி. மகரந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய வழியை நம்மளுக்கு வந்து தேனி வளர்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது இல்லாம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கும் மகளிர் குழுவா செயல்படுறவங்களுக்கும் வாழ்வாதாரத்தையும் இது தேனி வளர்ப்பு வந்து இதா இருக்கு.
1: புதுக்கோட்டை மாவட்ட இயற்கை விவசாயி GS தனபதி.
5: தேனீக்கள் தனக்கட வாழாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய உணவு தானியங்கள், அத்துறை பயிர்களுக்கும் தன்னுடைய செயல்பாட்டால் மகரந்த செயற்கை உண்டாக்கக்கூடிய ஒரு சிற்றுயிர். உழைப்பதிலே ஒரு சுறுசுறுப்பான ஒரு உயிர். உலகத்திலேயே தேனீக்கள் தான் உதாரணத்திற்கு சொல்ல முடியும். மனித குலத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தாவரங்களும் வளர்வதற்கு, அதனுடைய இனப்பெருக்கத்திற்கு, தாவரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்ற அந்த உலக தேனீக்களுடைய தினம். அந்த தேனீக்களை நாம் வளர்க்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் 200 ml தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு தேனை விட்டு ருசித்து தேநீரை அறிந்து வந்தோம். அது ஒரு ஆரோக்கியமான பானம். எண்ணற்ற வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்குகிறது. சித்த மருத்துவத்திலே தேனுக்கு

0: சார்ந்த இடம் உண்டு. செடிகளை பாதுகாப்போம், வளர்ப்போம்.
1: தனியார் சுயநிதி பள்ளிகளில் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்கு நுழைநிலை வகுப்பில் 25% இடஒதுக்கீடு தொடர்பாக திருச்சி மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் திரு ஜே அண்ணாதுரை.
2: 2026-27 கல்வியாண்டில் சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில் எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் சேர்த்தல் சார்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 261 சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட நுழைவு நிலை மாணவர்கள் எண்ணிக்கையில் 25% இடஒதுக்கீட்டிற்கு 2629 இடங்கள் தகுதியான இடங்களாகும். 2990 மாணவர்கள் சார்பாக விண்ணப்பங்கள் இணைய வழியில் பெறப்பட்டுள்ளது. 2276 மாணவர்கள் தகுதியான மாணவர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் வளாகம் திருச்சி 1 என்ற அலுவலக முகவரியில் நேரடியாகவோ TRYDO.PS@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மற்றும் 9944349679 என்ற அலைபேசி எண்ணிற்கும் பெற்றோர்கள் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: திருச்சி சேதுராப்பட்டி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வரும் கல்வியாண்டில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து இதன் முதல்வர் திருமதி விஜயா வெங்கடேஸ்வரி பேசுகையில்,
3: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சேதுராப்பட்டியில் உள்ள அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டில் டிப்ளமோ முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு ஆகியவற்றில் சேர மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சேர விரும்பும் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து ₹150 செலுத்தி விண்ணப்பிக்கலாம். அல்லது www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். SC/ST மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இப்பாலிடெக்னிக் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சைபர் சிஸ்டம் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபாட்டிக்ஸ் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஆண்டு ஒன்றுக்கு ₹2,242 மட்டுமே கட்டணமாக செலுத்த வேண்டும். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்போர் 10 வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு 10 வகுப்பு பிளஸ் 2 இயர்ஸ் ITI அல்லது 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாணவர் சேர்க்கை தொடர்பாக அணுக வேண்டிய தொலைபேசி எண் 9597476719.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் அனிதா வெங்கடேசன்.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டிணைந்திருக்கின்றோம். நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியில் தாங்க நீங்கள் விளையாட போறீங்க. குறுக்கெழுத்து போட்டியில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா ஒரே ஒரு விதிமுறை தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கட்டங்கள் போட்டுட்டு தான் நீங்கள் விளையாடுறதுக்கு வரணும். ஒருவேளை நீங்கள் கட்டங்களை பேப்பர் பென்சில் பேனா வச்சும் போடலாம், இல்லை சின்ன பிள்ளையில் என்னுடைய பழைய நினைவுகளை மறக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா ஸ்லேட்டும் ஸ்லேட் பென்சிலும் வச்சு கூட நீங்கள் கட்டம் போட்டுக்கலாம். ஆனால் கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் நான் 3 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கட்டங்கள் போட்டுட்டு விளையாட வாங்க, வெற்றியாளர் ஆகுங்க. கேட்டு நினைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை நேரத்தில் கேட்கலாம். இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதை. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பங்காடு எஸ்பி காமராஜ் அவர்கள். தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள். 2:50 நிமிடத்திற்கு கேட்டு நினைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய

அந்த காலத்துல எல்லாம் நாங்க கடிதம் எழுதுவோம். சொந்தக்காரங்களுக்கு சொக்காரங்களுக்கு உடமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு கடிதமா எழுதி அனுப்புவோம். அந்த கடிதத்துல படிக்கும் போது இருக்கிற உயிர்ப்பு வேற எதுல இருக்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கடிதம் எழுதுறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்ல ஆர்வமும் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் போன்லயே பேசி முடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம பண்பலையோட பாசக்கார நேர்களாச்சே. பள்ளிக்கூட பிள்ளைய மாதிரி காலையில இருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு ரசிக்கிறவங்க, நிகழ்ச்சிகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கடிதம் வழியா எழுதி அனுப்பலாம்ல. முகவர் என்னன்னா கேக்குறீங்க? இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. கடிதம் எழுத முடியல அப்படின்னு கொஞ்சம் சடச்சுக்கிறவங்க மின்னஞ்சல் வழியாவும் எழுதலாம்ல. air.trichy@gmail.com இதுதாங்க மின்னஞ்சலோட முகவரி. மின்னஞ்சல்லையும் அழகு போல எழுதலாம் நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை. உங்க கடிதத்தையும் மின்னஞ்சலையும் வாசிக்க நாங்க தயாரா இருக்கோம். என்னங்க எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா?

0: நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வனக்குழுங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி தான் காத்திருக்கு. குறுக்கெழுத்து போட்டியில் நீங்களும் விளையாடலாம். ஆனால் விளையாடுறதுக்கு ஒரே ஒரு விதிமுறை, கட்டங்கள் போட்டுட்டு விளையாட்டுக்கு வாங்க. அப்போ தான் கேட்குற கேள்விகளை அதில் நிரப்பி மிகச்சரியான பதிலை சொல்ல முடியும். காத்திருக்கலாம் நேர்களே. இன்னைக்கு கேள்விகள் எத்தனை, கட்டங்கள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 மணி வரைக்கும்.
1: நேரம் 3 மணி. விடுமுறை விருப்பம் கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடலை தெரிவிக்க செல்பேசி எண்கள் மூலம் தெரிவிக்கலாம். 2498-7355-2986-00-37 2498-7355-2986-00-37 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ரம்மி திரைப்படத்தில் பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல்.

0: வணக்கம் மேடம்.
1: ஹலோ, விடுமுறை விருப்பத்துல ஒரு நேயருக்கு லைன்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, யார் பேசுறீங்க சார்?
0: திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
1: ஓகே ஓகே, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: டாக்டர் சிவால இருந்து மலரே குறிஞ்சி மலர் என்ற பாடல் வேணும் மேடம்.
1: அப்படியா, ரொம்ப விருப்பப்பட்ட பாடலாது.
0: ஆமா மேடம்.
1: சரி சரி, கட்டாயமா உங்களுக்காக பிளே பண்றோம், கேட்டு ரசிங்க, சந்தோஷம். நன்றி நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் பாட்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்? கண்ணை நம்பாதே. சரிங்க சார், பழைய திரைப்பட பாடல் ஒன்று நேயருக்காக கேட்டு நாமும் ரசிப்போம். நன்றி சார், நன்றி சார், தொடர்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.

0: Hello? Hello? Hello? கேக்குதா சார்?
1: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
0: கோவையிலிருந்து புவனேஸ்வரிக்கு பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன
1: ஆமா
0: பாட்டு
1: மேடம்,
0: வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மனிதன் தெய்வமாகலாம் படம் இருக்கா?
0: மனிதன் தெய்வமாகலாம். சொல்லுங்கம்மா, அதுல என்ன பாட்டு
1: அதுல
0: வேணும்?
1: வந்து பால் பொங்கும் பருவம்ங்கிற பாட்டு வேணும்.
0: மனிதன் தெய்வமாகலாம். சொல்லுங்கம்மா, அதுல அந்த
1: பால் பொங்கும் பருவம் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: பாட்டு நீங்களே பாடிட்டீங்க, போடவே வேணாம்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, நன்றி நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே.

மனிதா ஏண்டா உனக்கு பொய் அறிவு, இடைப்பட்ட இடத்தில் கடன்பட்ட மனிதா ஏண்டா உனக்கு பொய் அறிவு, ஈரேழு உலகம்

உயர்வு தாழ்வை ஏன் அமைச்சார்? கடன்பட்ட முருகன் உடன்பட்ட நமக்கு காற்றிய கருணை.

கோடை இங்கு கோ

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர்களுக்கு விருப்பப்பட்ட பாடல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-78-735, 044-249-86-00-37. நேயர் ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறார் நினைக்கிறேன். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: மேடம்,
0: கோயம்புத்தூர்ல. நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், சாப்பிட்டாச்சா? நன்றி சார், ரொம்ப நன்றி சார். எங்க குரலோட சேர்த்து நீங்களும் உங்க குரல் கேட்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: ஒரு விண்ணப்பம்,
0: இதை கட்டாயமா நேர் விருப்பமா, நேர்ல நேர் விருப்பமா நாங்க இதுல சேர்த்து வைக்கிறோம் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: ஏழைக்கும் காலம் வரும் அப்படிங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி சார் பண்ண 1000 கற்பனை.
0: ஓகே ஓகே சார், ஓகே. இந்த பாட்டு பிடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா?
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எஸ்பிபி சாரோட ஆரம்ப கால பாடல், மிக இனிமையான ஒரு பாடல். அதனால
0: ஓகே சார், ஓகே சார், கட்டாயமா சில நொடிகள்லயே கேட்ட பாடல் கேட்டு மகிழலாம் சார். நன்றி சார், நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து நம்முடன் இணைந்திருக்கிறார். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? இங்க இருந்து கல்யாண சுந்தரம் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு? எல்லாருமே இன்னைக்கு நேயர்கள் எல்லாரும் அவங்களே பாட்டை பாடிடுறாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு கேக்கிறதுக்கு. உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு மகிழறோம். நன்றி சார், நன்றி. ஹலோ. சரிங்க சார், தங்களுக்கு உங்க நீங்க சொன்னதை இன்னொரு நேரம் இதான் சொன்னாரு, நாங்க சொல்லிடுறோம் சார். சரிங்க சார், கட்டாயமா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இதே நேரத்தில் தினமும் ஒளிபரப்பிற்கு நானும் மேலிடத்துல சொல்றேன் சார். நன்றி சார், நன்றி.

0: ஹலோ ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்திலிருந்து மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மனோகரன் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பௌர்ணமி அலைகள்ல இருந்து தேன் பாயும் வேலை எந்த பாட்டை சொல்லுங்க?
0: தேன் பாயும் வேலை பாட்டு வேணுமா? சரிங்க சார், கட்டாயமா போடுறேன் சார். உங்களோட சேர்ந்து நாங்களும் ரசிக்கிறோம் சார். நன்றி சார், நன்றி சார் அழைத்ததற்கு.
1: நன்றி.

0: நேயர்கள் விருப்பப்பட்டு கேட்கும் பாடல்களை விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355, 044-249-7637. அடுத்து ஒரு நேயர் தொடர்பில் இருக்கிறார் நினைக்கிறேன். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், எங்கிருந்து பேசுறீங்க மேடம்?
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி மேடம், சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் மேடம் உங்களுக்கு?
1: எனக்கு மாலதி படத்துல இருந்து எஸ்பிபி சுசிலா பண்ண கற்பனையோ கை வந்ததோ அந்த பாட்டு மேடம்.
0: கற்பனையோ கை வந்ததோ, சரிங்க மேடம், ரொம்ப நல்ல பாடல் நினைக்கிறேன். ஓகே மேடம், உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். நன்றி மேடம், தொடர்புல வந்ததுக்கு நன்றி. நன்றி.

0: ஒரு நேர் ஒருத்தர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, யார் பேசுறீங்கம்மா?
1: அன்பு சகோதரிக்கு இணைய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் அபிரகாம் படுதிலிருந்து பத்மாவதி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா, நலமா, ரொம்ப நலமா இருக்கும். சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணுமா உங்களுக்கு?
1: பூவுக்குள் பூகம்பம் படத்திலிருந்து அன்பே ஒரு ஆசிரியம் காட்டில் கேட்டாயோ.
0: சரிங்கம்மா, எஸ்பிபி பாட்டு நீங்க கேட்ட பாடலே இப்ப ஒழிக்குது. சில நொடிகள்ல கேட்டு ரசிங்க, நாங்களும் கேட்டு ரசிக்கோம். நன்றிமா, நன்றிமா, நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்கிறாங்க. ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தலிருந்து பாபுன்றவர் பேசுறேன்.
0: பாபு சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: எனக்கு வந்து முள்ளும் மலரும் படத்திலிருந்து செந்தாழம் பூ தேன வந்தாழம் தென்றல்.
0: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
1: எனக்கும் எங்க மனைவி இந்திரா, உதயகுமார், யுகபாரதி,
0: உங்க குடும்பத்துக்கு நாங்க இந்த பாட்டுக்காக போடுறோம் சார. கேட்டு மகிழுங்க சார்.
1: ஒரு விஷயம்
0: மேடம் சொல்லுங்க சார்.
1: தொலைபேசி கொடுக்கும்போது கடித வழித்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நேரம் போனோம் கடிதம் எழுதுறாங்க.
0: சரிங்க சார், சரிங்க சார், சொல்றேன் சார். நன்றி சார், நன்றி சார், தொடர்புல வந்ததுக்கு நன்றி சார். கேட்டு மகிழுங்க சார்.

0: நேர் விருப்ப பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நேர் தொடர்பில் இருக்கிறாங்க. ஹலோ, ஹலோ,
1: வணக்கம்
0: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: பல ராஜராஜன் படத்துல ராஜராஜன் படத்துல ஏழு பிள்ளைகள்.
0: சரிங்க சார். அனைவரும் நல்லா சார். அனைவரும் நன்றி சார். இங்க எல்லாரையும் விசாரித்ததுக்கு மிகவும் நன்றி சார். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழுங்க சார். நன்றி சார். அழைத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.
2: ஏழு தந்த சிலைவாழ் நாயகன் திருவடியிலே முதலில் இதை சமர்ப்பிக்கலாம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு நேயர் தொடர்பில் இருக்கிறாரு. ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: ஓகே ஓகே சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: சொல்லுங்க. எனக்கு வந்து 1975 வெளிவந்த முத்துராமன் திருமலா நடிப்பில் வெளிவந்த பிரியா விடை, இந்த திரைப்படத்திற்காக ஜி கே வெங்கடேஷ் இசையில் கவிஞர் வாலி எழுதிய பாடல் ராஜா பாருங்க ராஜாவா பாருங்க. ஜானகேசு பாலசுப்ரமணியன் குழுவினர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடலை பற்றி ஒரு தகவல் மேடம்
0: சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: இந்த படத்துல இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ், அவர்கிட்ட இளையராஜா உதவி இசையமைப்பாளர் பணியை புரிகிறார். அதாவது அன்னைக்கு முன்பு இந்த படத்துக்கு இந்த பாடலை எழுதும்போது பல்லவியை வந்து இளையராஜா மாத்திருக்காரு. ஜி கே வெங்கடேஷ் வந்து வாலிட்ட கொடுத்து பல்லவி மாத்தி வாங்கன்னு சொன்னாரு. யாரும் பாட சொன்னான்னு கேக்குறாரு வாலி. எங்க குருப்ல ராஜான்னு ஒரு பையன் இருக்காப்ல, இளையராஜாவை குறிப்பிடுறாரு. அவர் மாத்த சொன்னாரு. அப்படியா? அந்த ராஜா பிறலையே இளையராஜா பிறலையே இந்த பாடல பல்லவியா அமைச்சிட்டாரு கவிஞர் வாலி. அதான் இந்த தகவல்.
0: ஓகே ஓகே சார், நன்றி சார். உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலுடன் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்த விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 4 மணி.
1: பொன்னியின் காவலன் நாடகம், எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் இளங்கோ குமணன், இஎம்எஸ் முரளி, பி ஆர் துரை, ஏ ராஜேந்திரன், இஏ வில்சன், வி சசிகுமார், கே பி குமார், கே ஆர் அனுராதா, எஸ் ஜெயந்தி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ்.
2: சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரும் புகழும் பண்பட்ட பழமையும் மிக்கது. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லும் அளவுக்கு உலகளாவிய புகழில் சிறந்து விளங்கினாலும், சோழ தேசம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் போர் தொடுத்து பெற்ற பெருவெற்றிகளால் தான் என்பதே அடிப்படை உண்மையாகும். கரிகால் பெருவளத்தான் பரந்த பாரத தேசத்தின் பல மன்னர்களையும் கடல் கடந்து ஆண்ட மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதோடு அல்லாமல் அந்த மன்னர்களின் நட்பையும் பெற்றான் என்பது அவனது வீரத்தையும் ஈரத்தையும் பறைசாற்றுகின்றது. அந்த ஒப்பற்ற பேரரசனின் மகத்தான சாதனையாக அவனது லட்சியத்தில் ஒன்றாக தோன்றியதே இன்றளவும் உலகம் கண்டு வியக்கும் கல்லணையாகும். பொன்னி நதியான காவிரிக்கு கரையெடுத்து சோழ நாட்டின் வளம் பெருக காரணமான கல்லணை உருவாவதற்கு கரிகாலன் எடுத்த முயற்சியின் ஒரு பகுதிதான் புனைவு கலந்த புதையலான இந்த பொன்னியின் காவலன் என்ற வரலாற்று நாடகம்.

0: அமைச்சரே, இன்றைக்கு சூரியன் தலை காட்டாமல் இருப்பதனால் உச்சி வெயில் நேரம் கூட இதமாக இருக்கிறது அல்லவா?
1: ஆமரசே, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது.
2: இந்த நிலப்பரப்பையே புரட்டி போடுகின்றவர் இங்கே வந்து நிற்கிறாரே,

0: இதுதான் காரணம்.
1: நன்றாக சொன்னீர் நாங்குறாரு. இயற்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் வந்து நிற்பதை கண்டு ஒருவேளை கதிரவன் தலை காட்ட அஞ்சுகிறானோ என்னவோ?
2: ஆமாம், சூரியனை போன்ற ஒளி பொருந்திய வாளை கையில் ஏந்தி எட்டு திக்கும் வெற்றி கொடி பறக்க விட்டிருக்கும் கரிகாலர் இங்கே நிற்கும் போது
0: சூரியன் சுட்டரிக்க வந்தால் நியாயமாகுமா?
3: இன்றென்ன கிண்கிணி ஓசை பலமாக இருக்கிறதே, இந்த ஓசை மாமன்னருக்கு பிடிக்காதே.
4: சரியாக சொன்னாய் அழகா. அடே அப்பா, புலவர் கூட்டத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் அடிக்கின்ற கிண்கிணியில் காதே கிழிந்து விடும் போல இருக்கிறது.
3: நல்லவேளை இங்கே புலவர்கள் யாரும் இல்லை. இருந்திருந்தால் இவர்கள் சொன்னதையெல்லாம் பாட்டாகவே பாடியிருப்பார்கள்.
5: அப்படி இல்லை அழகா. என்ன இருந்தாலும் கரிகாலரின் வெற்றிகளும் இதோ இப்போது மேற்கொண்டிருக்கும் கல்லணை பணிகளும் காலாகாலத்துக்கும் நிலைக்கக்கூடிய உன்னதமானவை அல்லவா? ஒரு மன்னன் போர்களில் வென்று புகழ்கொடி பறக்க விடுவதை விடவும் குடிமக்கள் உள்ளங்களில் என்றென்றும் நிலைக்கும் அளவிற்கு நீடித்த நன்மையை செய்துவிட்டு செல்பவனே சிறந்த அரசன்.
1: சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே.
4: சரி, இப்போது கல்லணை கதைக்கு வாருங்கள். இன்றைக்கு இங்கிருந்து இரண்டு நாழிகை நடக்கும் தூரம் வரை கரை எழும்பிவிடும் அல்லவா?
5: ஓ, தாராளமாக எழும்பிவிடும் அரசே. 20,000 வீரர்களுக்கு மேலாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கரை எழும்பாமல் இருக்குமா?
0: ஆம், அதோ பாருங்கள், அங்கே பாருங்கள், ஈழத்து படை வீரர்கள் 12,000 பேர்கள் காவிரியை இரண்டாக பிரித்து புதிய ஆற்றையே உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: அங்கே வடக்கே வச்சிர நாட்டு படை வீரர்கள் வேலை செய்கிறார்கள்.
1: கிழக்கில் களப்பிரர்கள் அதகலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
3: அதெல்லாம் சரிதான், ஆனாலும் இது மிகப்பெரிய பணி என்பதால் காலம் பிடிக்கத்தான் செய்யும்.
5: உண்மைதான். இந்த கல்லணையில் வந்து அமரக்கூடிய பெரும் கற்பாறைகள் ஒவ்வொன்றும் யானைகள் மூலம் இங்கே வந்து சேர்வதற்கே ஒரு திங்களாகிறது.
3: எல்லாவற்றையும் விட அணை கட்டுவதற்கு இந்த இடத்தை பேரரசர் தேர்வு செய்ததும் காவிரியை இரண்டாக பிரித்ததும் தான் மாபெரும் செயல், பெரும் தொலைநோக்கு செயல்.
0: சரியாக சொன்னாய் அழகா.
5: ஆம், அதுதான் மாமன்னரின் மிகப்பெரிய மதிநுட்பம். அதை எண்ணி நாம் வியக்காமல் இருக்க முடியாது.
4: இதில் வியப்பதற்கு நிலத்தை ஆராய்ந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெருக்கெடுக்கின்ற பொன்னி நதியில் இருபுறமும் உடைப்பெடுக்கிறது. தாழ்வான வடப்பகுதிக்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அதன் மூலம் வெள்ளச்சேதம் பெருமளவில் ஏற்பட்டு மக்கள் அல்லற்பட்டனர். மழைக்காலத்தில் வருகின்ற வெள்ளமெல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்து விடுவதனால் கோடைக்காலத்தில் வறட்சியால் மக்கள் அல்லற்பட்டனர். மிகுதியான நீரிருந்தும் நம் நாடு வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம்தான் என்பதை ஆராய்ந்து விட்டோம். அதனால்தான் இங்கே இப்போது கல்லணை உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தனியாக தடம் மாறாமல் கொள்ளிடம் ஆற்றையும் நாம் உருவாக்குவதால் மக்களின் ஆண்டாண்டு கால துயர் நீங்கும்.
0: தாங்கள் தோன்றியது சோழர் குடியின் பெரும் பேர்.
6: வணக்கம் அரசே. அங்கே மகத நாட்டு மன்னர் பிரதாபருத்திரர் குழுவினர் கட்ட வேண்டிய கரையில் வேலைகள் நடக்காமல் தேங்கி கிடக்கிறது.
4: காரணம்?
5: நம்மிடம் அடிமைப்பட்டும் கூட அவர்களை மகத நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுதான் காரணம். ஆட்களை அனுப்பி கல்லணையின் கட்டுமானத்தில் பங்கு பெறுவதாக சொல்லி சென்றவன் சொன்னபடி ஆட்களை அங்கே அனுப்பி வைக்கவில்லை.
3: மேலும் அங்கே மகத நாட்டில் தங்களுக்கு எதிரான சதி வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். தங்களின் புகழை சிறுமைப்படுத்தும் விதத்தில் செருக்குடன் பேசி வருவதோடு விரைவில் சோழ நாட்டை வென்று அழிப்பேன் என்றும் சூழறைக்கிறாராம் அந்த பிரதாபருத்திரன்.
2: கரிகாலரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் அந்த வாய் வீச்சு வீரன் மட்டும் இம்முறை என் கையில் கிடைத்தால் என் கையாலே அவன் வாயை கிழித்து விடுவேன்.
4: தளபதியாரே, கல்லணை எழுகின்ற இந்த வேளையில் மனம் நிறைய களிப்புடன் இருப்பதற்கு பதிலாக இங்கே நீங்கள் கடும் கோபத்தில் இருப்பதை நினைத்தால் சிரிப்புதான் வருகிறது.
5: எங்கள் வேதனை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா?
4: அங்கே மூளை குழம்பி பதற்றுகிற அந்த பிரதாபருத்திரனை நினைத்து நீங்கள் அனைவரும் இங்கே பதற்றுகிறீர்களே, சிரிக்காமல் என்ன செய்வது?
2: அரசே, இந்த சூழலிலும் சிரிக்கிறீர்களே.
5: இதுதானே கரிகாலரின் சிறப்பு அம்சம்.
4: சிரிப்பென்ன, எனக்கு மட்டுமா சொந்தம்? நீங்களும் சிரியுங்கள்.

0: தளபதியாரே, வரவர எனக்கு பெருமை போய்க் கொண்டிருக்கிறது, பொறாமை வந்து கொண்டிருக்கிறது.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே.
0: சோழ நாட்டில் எழும்பும் கல்லணையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் இங்கே இமயவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கவனித்தீர்களா?
1: ஓ, அதுவா? அவர்கள்

0: புகழ்வதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது.
1: பிரதாபரே, என்ன உளறுகிறீர்? எங்கு என்ன பேசுவது என்று கவனம் இல்லையா உங்களுக்கு?
0: மன்னிக்க வேண்டும் அரசே, நம் அண்டை நாடுகளில் கூட கரிகாலன் பேச்சாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வந்தேன்.
1: இனி எங்கும் கரிகாலன் பேச்சை இருக்கக்கூடாது தளபதியாரே.
0: அதற்குத்தான் தங்கள் திட்டப்படி அங்கே சோழ நாட்டில் எல்லா வேளைகளும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறதே.
1: எங்கே அதிவேகமாக நடக்கிறது? நாம் இங்கிருந்து அனுப்பிய கனகதாராவிடம் இருந்து இதுவரை நல்ல செய்தி எதுவும் வந்தபாடு இல்லையே.
0: அரசே, ஒரு வகையில் பார்த்தால் கனகதாரா நாட்டியத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவிதானே. அவள் நம் உத்தரவின்படி சோழ நாடு சென்றாலும் அங்கே அவள் நம் திட்டத்தை செயல்படுத்த எப்படியும் சில நாட்கள் ஆகத்தானே செய்யும்.
1: கரிகாலன் கதை முடியும் நாள் வரை நான் அவமானத்தை சுமந்து கொண்டுதான் தெரிய வேண்டும் போல இருக்கிறேன். என்னையும் உங்களையும் இன்னும் நம் வீரர்களையும் காவிரி ஆற்று கரையெடுக்கும் வேலையில் ஈடுபடுத்தி நம்மை வேலையாட்கள் போலல்லவா அவன் அவமானப்படுத்தி விட்டான் அந்த கரிகாலன்.
0: அவனிடம் போரில் தோற்றதற்கு நமக்கு கிடைத்த தண்டனை அது.
1: அந்த தண்டனைக்கு பதில் வீர மரணமே அடைந்திருக்கலாம். அவன் நம்மை கொல்லாமல் விட்டதோடு கைது செய்து சோழ நாடு கொண்டு சென்று விட்டான்.
0: சரணடைந்தவர்களை கொள்வது தர்மமல்ல என்பதால் அப்படி செய்து விட்டான். தர்மம் தெரிந்தவன். சோழ நாட்டில் நாம் பட்ட அவமானத்தை நினைவில் வைத்திருந்ததால்தான் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அணையாமல் இருக்கும். கரிகாலன் நமக்கு தந்த அவமானத்தை மறக்க முடியுமா?
1: அங்கு காவிரி கரை எடுக்கும் வேளையில் நம் வீரர்கள் மண் சுமந்ததை காண பொறுக்கவில்லை தளபதி.
0: கரிகாலனிடம் இனி போர் செய்து வெல்ல முடியாது என்பதனால்தான் அவனை கனகதார மூலம் சூழ்ச்சியால் வெல்வதற்கு திட்டமிட்டுள்ளோம்.
1: அவளை நாம் அனுப்பி வைக்கும் போதே அவள் தடுமாறத்தானே செய்தாள். அன்று அவளிடம் பேசியதெல்லாம் நீங்களும் அறிந்ததுதானே?
0: ஆமாம், உன் நாட்டியத்தால் உகரி நாட்டுக்கு பெருமை சேர்த்தாய். இனி நம் நாடு மானத்தோடு வாழ்வதற்கு உன் உதவி தேவை. அதற்காக கரிகாலனை வீழ்த்த நீ சோழ நாடு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டீர்கள். அல்லல்ல, உத்தரவிட்டீர்கள். உன்னால்தான் இக்காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் அழகும் உன் தமிழ் மொழி பேச்சும் அனைத்துக்கும் மேலாய் உன் அபாரமான நாட்டிய திறமையும் கொண்டு இதனை சாதிக்க முடியும் என்றல்லவா எடுத்து கூறினோம்.
1: அவளது நாட்டியத்தை விடவும் நாட்டின் நன்மைக்காக செய்யும் தியாகம் என்றும் அழியாத பெருமையை கொடுக்கும் என்றல்லவா அவளுக்கு நிரம்ப எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படியும் அவள் பழிக்கு அஞ்சினால் தொடர்ந்து மறுத்தாள்.
0: விட்டோமா? இதற்கு நீ இணங்காவிட்டால் உனது இந்த பிடிவாதத்தால் தந்தையில்லாத நீ இப்போது தாயையும் இழக்க நேரிடும் என மிரட்டிய போதுதானே அவள் நம் வழிக்கு வந்தாள்.
1: வழிக்கு வந்தாள், சோழ நாடு சென்றாள். ஆனால் அங்கு எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா? அவளுக்கு துணையாக சென்ற நம் குழு அதையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதா? அது குறித்து அவளிடமிருந்து செய்தி வந்து வெகுநாளாகிவிட்டதை தளபதியாரே.
0: அரசே, அவள் நிலையை ஆராய்ந்து வரத்தானே துணை தளபதியார் வீரசிங்கன் இப்போது அங்கு சென்றிருக்கிறார்.
1: அவரிடமிருந்து செய்தி வரவில்லையே.
0: அரசே, அவரே விரைவில் ஒரு நாள் நல்ல செய்தியோடு இங்கே வருவார்.
1: அந்நாள் என்னாளோ?

0: தங்கம், தங்கம் என்னம்மா இக்கரையிலிருந்து அக்கரையை பார்த்தபடியே நிலைத்த விழி நிலைத்திருக்க நிலை மறந்து நின்று விட்டாய்?
1: பெரியவரே, அன்று நீங்கள் சொன்ன அந்த அழகனைத்தான் தேடுகிறேன். எங்கே அந்த அழகன்?
0: இன்றைக்கு பார்த்து ஏன் அந்த அட்டை பயல் இங்கு வரவில்லை என்றுதான் புரியவில்லை.
1: அழகன் என்றீர்கள், இப்போது அட்டை பயல் என்கிறீர்கள்?
0: ஆட, நீ வேற ஏனம்மா வேடிக்கை காட்டுகிறாய்? அந்த கரிகாலனை விட்டு கன நேரமும் பிரியாமல் அட்டை போல் ஒட்டி கொண்டிருப்பவன் என சொல்ல வந்தேன்.
1: ஓ, கரிகாலன் இங்கு இருக்கையில்?
0: ஏனையா,
1: ஏனையா கரிகாலன் பெயரை கேட்டதும் காற்றாய் பறக்கிறீர். நீர்தானே அங்கே கரிகாலன் இருக்கிறான் என்று கூறினீர். அதோ அங்கே பரிவாரங்கள் கூட முகாமிட்டு இருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் சொன்ன அழகனும் அங்குதானே இருக்க வேண்டும்?

0: பார்க்க வேண்டும். ஆனால் இல்லையே, ஒருவேளை ஏதேனும் காரியமாய் அவனை அந்த கரிகாலன் எங்கேனும் அனுப்பியிருப்பானோ?
1: எனக்கு என்னவோ அவனால் நம் காரியம் சாதிக்க முடியுமா என்ற ஐயம் தோன்றுகிறது.
0: அதற்குள் அவசரப்படாதே. நீ காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன்தான் சரி.
1: நீங்கள் வர சொல்லியே வராதவன் நமக்கு சரிப்பட்டு வருவான் என என்ன நிச்சயம்?
0: என்னம்மா இப்படி சொல்லிவிட்டாய்? அவன் ஓயாமல் உன் முதலாளி அம்மா பெயரைத்தான் மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
1: என்ன உளறுகிறீர்? அவன் எப்போது கனகதாராவை பார்த்தான்?
0: இரண்டு முறை கனகதாராவின் நாட்டியத்தை பார்ப்பதற்காகவே இங்கிருந்து கிளம்பி பூம்புகார் நகருக்கு சென்றும் கூட அவளை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தவன் அவன்.
1: அப்படியா? நீங்கள் என்னை பற்றி அவனிடம் கூறவில்லையா? அவன் கனகதாரா மீது பித்தாய் கிடக்கிறான் என தெரிந்தால் கனகதாராவின் தோழி உன்னை காண வேண்டுமாம் என்று கூறினால் இந்நேரம் அவன் இங்கே ஓடி வந்திருப்பானே.
0: அடடடடா, இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போய்விட்டதே.
1: சரி சரி, இப்போது என்ன செய்யலாம்? அவன் இல்லாமல் வேறு ஆள் தெரியாதா உங்களுக்கு?
0: கரிகாலனை குறிவைக்க உனக்கு ஏற்ற ஆள் அவன்தான்.
1: எனக்கு ஒரு ஐயம் பெரியவரே, கரிகாலன் மேல் உங்களுக்கு ஏன் இந்த வஞ்சம்?
0: அது உனக்கு இப்போது தேவையில்லாத கேள்வி.
1: தேவையில்லைதான். என் உயிரை பணயம் வைத்து இதில் இறங்கி இருக்கிறேன். இந்த சதி செயலும் கூட எனக்கு தேவையில்லைதான். ஆனாலும் என்ன செய்ய, விதி விதி வலியது. ஆமாம், நீங்கள் கை காட்டுபவனால் நமக்கு ஆபத்து ஏதும்
0: வராது. வராது. நீ இந்த கிழவனை நம்பலாம். உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். தங்கம், மீண்டும் சொல்கிறேன், இந்த சோழ நாட்டில் அவனை விட்டால் உனக்கு வேறில்லை கதி. இந்த திட்டத்தில் நீதான் சதி, உனக்கு அவன்தான் பதி.
1: ஏது ஏது, விட்டால் அவனுக்கும் எனக்கும் நீங்களே முன்னின்று முடிச்சு போட்டு விடுவீர்கள் போலிருக்கிறது.
0: சரி சரி சரி, கோபப்படாதே கோபப்படாதே. அந்த அட்டை பயலை பிடிப்பதற்கு உனக்கு ஒரு வழி இருக்கிறது. அருகே வா, வந்து காதை காட்டு.
1: பெரியவரே, இந்த யோசனை சரி வருமா?
0: இன்றே நீ அந்த அழகனை பிடிக்க இதுதான் வழி.
1: இந்த கல்லணையை கட்டி முடிப்பதற்குள் இதே காவேரி கரையில் கரிகாலன் தகனம் செய்யப்படுவான். அதை நானே முடித்து வைப்பேன்.
0: நிச்சயமாக. எங்கே, சத்தியம் செய் பார்க்கலாம்.
1: சத்தியமாக?
0: அட, என்னம்மா சத்தியம் அதற்குள் அசத்தியமாகிவிட்டதே.
1: நீங்கள் ஏன் என் காலை மிதித்தீர்கள்?
0: அங்கு யாரோ வருவது போல் இருக்கிறதம்மா. வா வா வா, ஓடி விடுவோம் வா.
1: சரி சரி.
2: இந்த புன்னந்தி வேளையிலே பொற்றாமரை குளத்தினிலே பொற்சிலை போல அங்கே குளிப்பது யார்? தேவகன்னிகையா? இருக்கும் இருக்கும், என்ன நடக்கிறது என்று சற்று மறைந்திருந்து பார்ப்போம்.
1: அங்கே யாரோ மரத்திற்கு பின்னால் மறைந்தது போல இருக்கிறதே. யார் அது? யார் அங்கே? இங்கே என்ன செய்கிறீர்? யாரையா நீர்? இங்க உமக்கு என்ன வேலை?
2: அடடே, அதிகாரம் அதிகமாய் பறக்கிறதே. யார் அனுமதி பெற்று வந்து நீராடினீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள்.
1: நான் நீராட யார் அனுமதி வேண்டும்?
2: நீங்கள் நீராட அனுமதி தேவையில்லை, ஆனால் இங்கு வந்து நீராட அனுமதி வேண்டும்.
1: ஓ, இங்கு வந்து நீராடுவதற்கு அனுமதி வேண்டுமா? இயற்கையை யாரும் எங்கும் ரசிக்கலாம். அனுமதி பெற்று வந்து நீராட இது என்ன, உமது பாட்டன் வீட்டு தடாகமா? அல்லது இந்த தடாகத்தில் குளித்தது என்ன தண்டனைக்குரிய குற்றமா?
2: ஆமாம், இது பொதுமக்களுக்கு உரியதல்ல. தேவகன்னிகைகள் வந்து நீராடும் தடாகம் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் கூட குளிப்பது தேவகன்னிகையோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் எந்த தேவகன்னிகையும் இப்படி துடுக்குத்தனமாக பேச மாட்டார்கள்.
1: ஓஹோ, அப்படி எத்தனை தேவ

0: சாட்சியை கண்டு விட்டீரோ?
1: இப்படியே இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம்.
0: அப்படியானால் தண்டனை எனக்கல்ல, உங்களுக்கு தான் கிடைக்கும்.
1: என்ன, எனக்கு தண்டனையா?
0: ஆம், ஒரு தேவகன்னிகை குளிப்பதை மறைந்திருந்து பார்த்தீர்கள் அல்லவா?
1: என்ன, உண்மையாகவா? நான் ஒரு தேவகன்னிகையிடமா உரையாடி கொண்டிருக்கிறேன்?
0: ஏன், கிள்ளித்தான் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
1: அதுவும் சரிதான்.
0: ஏன் என்ன கிள்ளினீர்கள்? அதனால் தானே நான் விழப்பார்த்தேன்.
1: கிள்ளி பார்க்க சொன்னது யார்?
0: நான் உங்களைத்தான் கிள்ளி பார்த்துக் கொள்ளுங்கள் என்றேன். முதலில் கையை எடுங்கள், என்னை விடுங்கள்.
1: தடாகத்தில் விழப்போன இந்த தேவகன்னிகையின் பெயர் என்ன? ரம்பையா, மேனகையா, இல்லை ஊர்வசியா?
0: என் பெயர் தங்கம்.
1: ஆஹா, கனகச்சிதமான பெயர்.
0: உங்கள் பெயர்?
1: எல்லோரும் என்னை அழகன் என்று அழைப்பார்கள்.
0: சரியாகத்தான் அழைக்கிறார்கள். தாங்கள் இப்படி என்னை இடையில் கரம் கொண்டு தாங்கி பிடிக்கும் நிலை வரும் என்று நானும்
1: நினைக்கவில்லை.
0: இந்த நிலை சரியில்லை. ஐயோ, நேரமாகிவிட்டதே, முதலாளி அம்மா தேடுவார். இப்போது நான் கிளம்புகிறேன்.
1: தங்கம், நானும் துணையாக வருகிறேன்.
0: நீங்கள் வந்தால் வினையாக போய்விடும்.
1: தங்கம்,
0: நாளை இதே நேரம் மீண்டும் இங்கேயே சந்திப்போம்.
1: அப்படியா?
0: அப்படித்தான், நான் வருகிறேன்.
1: தங்கம், ஆஹா தங்கம்.
2: அடே அப்பா, கனகதாராவின் மாளிகைக்குள் வருவதற்கு சனி கழுபடிகள்?
3: யார்? துணை தளபதியார் வீரசிங்கரா? வாருங்கள், என்ன திடீர் விஜயம்?
2: வந்த காரணம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உன்னிடமிருந்து தகவலே வரவில்லை என்றுதான் நம் மன்னர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். உனக்கு இங்கு என்னதான் ஆயிற்று?
3: ஏன், எனக்கு என்ன, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன்.
2: ஆனால் எனக்கு வந்த செய்தி அப்படி இல்லையே.
3: அப்படி என்ன கேள்விப்பட்டீரோ?
2: இங்கே கரிகாலனின் மெய்க்காப்பாளனிடம் நீ மனதை பறிகொடுத்திருப்பதாக நமது நடனக்குழு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. நல்ல வேளையாக அது எனக்கு மட்டும்தான் இப்போது தெரிந்திருக்கிறது. மன்னரின் காது கேட்டினால் உன் கதை மட்டுமா, அங்கு உன் அன்னையின் கதையும் சேர்ந்து முடிந்துவிடும். தெரியுமா, நீ தாமதம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்கள் இருவரின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றுதான் கவலைப்படுகிறேன்.
3: விரைவில் கரிகாலனுக்கு நாள் குறிக்கப்பட்டுவிடும். இப்போதுதான் நமக்கு சரியான ஆட்கள் இருவர் இங்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம்
4: நீ யாரம்மா என்னை வழிமறித்துக் கொண்டு?
5: தங்கன்னு இங்க யாரும் இல்ல.
4: உனக்கு எதுவும் தெரியாதம்மா?
5: எனக்கு தெரியாம இங்க யாருமே உள்ள நுழைய முடியாது, உன்னை உள்ள போக அனுமதிக்க முடியாது.
2: அங்கு என்ன சத்தம்?
0: யாரோ வருகிறார்கள், நீங்கள் போய் மறைந்து கொள்ளுங்கள்.
4: நீ என்ன சொல்றது, நானே உள்ள போறேன்.
0: யாரது, யாரையா நீங்கள்?
4: வணக்கம் அம்மணி.
0: யார் நீங்கள்?
4: தங்களுக்கு மிகவும் வேண்டியவன் தான்.
0: அப்படியா? ஆனால் நாம் தங்களை பார்த்ததாக.
4: அது பரவாயில்லை, இங்கே உங்கள் தோழி பணிப்பெண் தங்கம் என்ற பெண்.
5: அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் இவரு.
0: பரவாயில்லை வள்ளி, நீ போ, நான் பேசிக் கொள்கிறேன்.
4: பார்த்தாயா வள்ளி, நீ போ தள்ளி. அம்மா, நீங்கள் தானே கனகதாரா?
0: ஆமாம்.
4: உங்கள் தோழி தங்கம் என்று?
0: ஆமாம் இருக்கிறாள். அவளுக்கு என்ன?
4: அவளுக்கு முக்கியமான ஒரு வேலையாக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்.
0: ஆஹா, என்ன செய்தி?
4: இல்லை, அதை அவளிடம்தான்.
0: அவள் வேறு, நான் வேறு அல்ல, என்னிடம் சொல்லுங்கள்.
4: ஆம், இருவரும் வேறு வேறு அல்ல என்று உரிமையுடன் நீங்கள் சொன்னாலும் வாயும் வயிறும் வேறுதானே எல்லோருக்கும்.
0: பெரியவரே, உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லை. தங்கத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள்.
4: இந்தாருங்கள் ஓலை. மன்னர் முன் தாங்கள் நாட்டியமாட வேண்டும் என்றும் அதற்கான நாள் குறிப்பிட்டு கேட்டு வாங்கி வர சொல்லி தங்கம் என்னிடம் கேட்டிருந்தாள்.
0: அப்படியா? நீங்களே மன்னரை சந்தித்து நாள் குறித்து வந்தீர்களா?
4: எனக்கு வேண்டியவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் விளக்கமாக சொன்னேன். அவனிடம்தான் மன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லியிருக்கிறார்.
0: ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சியான

0: செய்தி. ஆம், நாட்டியம் எங்கு எப்போது?
1: சோழ மன்னர் கல்லணை கட்டுமானத்தில் இருக்கிறார். அங்கேயே ஒரு மன்றமும் மாளிகையும் அமைத்திருக்கிறார். கல்லணை கட்டுமான பணியில் இருப்பவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு வரும் பௌர்ணமி நாளில் தாங்கள் அங்கே நாட்டியமாடுகிறீர்கள். உங்களுக்கு அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தருவதாகவும் மன்னர் கூறியிருக்கிறார்.
0: பௌர்ணமிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது.
1: ஆம், தங்கம் மன்னரை தனியாக பார்க்க வேண்டும் என்று கூறினாள்.
0: ஓ, தனியாகவா? எதற்கு?
1: அது எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி மன்னரை அவள் தனியாக சந்தித்து பேசுவதற்கும் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி என்னிடம் ஒன்றும் கேட்காதீர்கள்.
0: சரி சரி, உங்கள் ஒப்பந்தம் உங்களுடனேயே இருக்கட்டும். இந்தாருங்கள், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதோ உங்களுக்கு என் சன்மானம்.
1: எனக்கு தேவையானதை தங்கம் தந்து விடுவாள்.
0: பெரியவரே, தங்கத்திடம் என்ன அவ்வளவு உரிமை?
1: ஒன்றுமில்லை அம்மா, ஒரு வகையில் பார்த்தால் தங்கம் எனக்கு மகள் போலத்தான்.
0: ஓ,
1: எனவே அந்த உரிமையில் தான் அப்படி சொன்னேன்.
0: சரி சரி, அப்படியா சங்கதி? தங்கத்துக்கு இங்கே ஒரு தகப்பன் வேறு இருக்கிறாரா?
1: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகட்டும்.
0: உண்மைதான் பெரியவரே, இந்த சோழ நாடு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய, நாங்கள் விருந்தினர்கள் தானே. ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே.
1: எல்லோரும் ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே. நான் சொல்ல வந்தது, எங்கள் நாட்டில் வந்த விருந்தினர்களை போற்றுவதில் தமிழர்களின் மரபு தனித்துவமானது அம்மா.
0: ஆமாமாமாம், நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் என்னவோ, விருந்தோம்பலில் சிறந்த இந்த தமிழ் மண்ணில் நிரந்தரமாய் இருப்பதற்கு மனது பிரியப்படுகிறது.
1: நன்றி அம்மா, போய் வருகிறேன்.
0: போய் வாருங்கள் பெரியவரே.
2: கனகதாரா, என்ன செய்தி அது? என்ன, பெரியவர் இப்படி வந்து சொல்லிவிட்டு போகிறார்?
0: ஆமாம், விருந்து வலிய வருகிறது. அதைவிடவும் மிக மலிவாக கை கெட்டும் தூரத்தில் வருகிறது.
2: அப்படியா?
0: பௌர்ணமி நாளில் கல்லணை கரையோரம் தனியாக கரிகாலனை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது போதும்.
2: நான் வந்த நேரம் நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். 5 நாட்கள் தானே நான் காத்திருந்து கரிகாலன் கதை முடிந்து விட்டது என்ற நல்ல செய்தியோடு நம் நாட்டுக்கு செல்கிறேன். அல்ல அல்ல, நாம் அனைவரும் செல்வோம்.

0: ஆஹா, என்ன ஒரு நாட்டியம், என்ன ஒரு நாட்டியம்! இப்படி ஒரு நாட்டியத்தை இதற்கு முன் கண்டதே இல்லை என்னும் அளவுக்கு அற்புதமாக ஆடினாய். நாட்டியத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் கண்முன்னே காட்டினாய். வெகுச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை.
1: அரசரக்கரசே, தங்களை பணிந்து வணங்குகிறேன். இவ்வளவு புகழ்ச்சிகளுக்கும் நான் தகுதி உடையவளா என எனக்கு தெரியவில்லை.
0: உண்மையிலேயே உன் ஆட்டம் பாராட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உன்னிடம் ஒரு அபார திறமை இருக்கிறது.
1: நன்றி மன்னரே.
0: இந்த கல்லணை கட்டுமானத்தில் இருக்கும் அத்தனை தோழர்களையும் வீரர்களையும் மகிழ்வித்த உனக்கும் உன் குழுவினருக்கும் இதோ பொன்னும் மணியும் பட்டாடைகளும் பரிசளிக்கின்றேன்.
1: ஆஹா, நன்றி அரசருக்கரசரே.
0: ஏன் உன் குழுவினர் எட்டிப்போய் நிற்கிறார்கள்? வாருங்கள், அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: இவ்வளவு பெரிய பொற்கிழியா!
0: உங்கள் திறமைக்கு இதைவிடவும் பல மடங்கு கொடுக்கலாம். வாருங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சி அரசே, ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
1: அனைவர் சார்பாகவும் இவற்றை நானே பெற்றுக் கொள்கிறேன்.
0: ஏன், அவர்கள் வந்து பெற்றுக் கொள்ளக்கூடாதா?
1: இல்லை அரசே, எங்கள் வழக்கப்படி நாட்டியத்தை தலைமையேற்று நடத்துபவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அப்படியா? சரி, ஆகட்டும். இதோ பெற்றுக்கொள் அனைத்தையும்.
1: நன்றி பேரரசே.
0: ஆம், உன் பெயர் என்ன சொன்னாய்?
1: கனகதாரா.
0: ஆஹா, தங்கம்!

0: என்ன ஒரு பொருத்தமான பெயர்!
1: பேரரசே, என் பெயர் கனகதாரா.
0: இரண்டும் ஒன்றுதான் அம்மா. கனகம் என்றால் தங்கம், தாரா என்றால் நளினமான பெண். எனவே கனகதாரா என்பதை தங்க மங்கை என்னும் பொருள்பட தமிழில் கூறினேன் அம்மா. சரி, வா, என் கையிலிருந்து பரிசுகளை எடுத்துக்கொள்.
1: இல்லை அரசே, கொடுப்பவர் கரம் உயர்ந்திருக்க வேண்டும், பெறுபவர் கரம்தான் தாழ்ந்திருக்க வேண்டும். அதுதானே முறை?
0: அடடே, ஈகைக்கான இலக்கணத்தை கூறிவிட்டாயே. ஆனாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் உன்னை விழுங்கி விடமாட்டேன். அருகில் வந்து எடுத்துக்கொள்.
1: அனல் மேல் காய்வது போல் மன்னரிடத்தில் ஒழுகுதல் வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு.
2: அடடே, நீ இந்த சோழமண்டலத்தை சார்ந்தவள் போலவே பேசுகிறாயே.
1: ஒரு வகையில் நான் இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறவள்தான்.
0: சரி, இதோ உன் விருப்பப்படியே இதை பெற்றுக்.
1: நன்றி அரசே.
3: என்ன இது, கனகதாரா இப்படி செய்கிறாள்? அதுதான் எனக்கு விளங்கவில்லை. கைக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டாளே.
4: அப்படியானால் வேறு ஏதோ திட்டம் இருக்கிறதோ?
3: ஆனால் நாம் நமது அடுத்த திட்டத்தை செயல்படுத்தி விட வேண்டியதுதான்.
4: அதுதான் சரி.
0: என்ன அழகா, வைத்த கண் வாங்காமல் கனகதாராவையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்?
3: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே.
2: ஒன்றுமில்லாமலா நடுநேரம் பார்த்துக் கொண்டிருந்தாய்?
3: இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை. அதனால்தான்
2: நிலை மறந்து நின்று விட்டாயோ?
0: பார், கனகதாராவும் உன்னால் வெட்கப்படுகிறாள்.
1: விடை கொடுங்கள் அரசே, நாங்கள் வருகிறோம்.
0: நல்லது. இந்த சோழ மண்டலம் கண்டிருக்கும் ஒப்பற்ற நாட்டிய தாரகைகளில் நீயும் ஒருவளாக நிலைத்திருக்க உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க நின் திறமை, வளர்க நின் புகழ்.
3: இந்த பாசறையில்தான் நாம் எதிரி இருக்கிறான்.
4: ஆனால் அவனுடன் அந்த அழகனும் இருக்கிறானே.
5: அதனால் என்ன, இதோ இரண்டு கத்திகள், ஆளுக்கு ஒரு குருவாளை வீச வேண்டியதுதான்.
4: ஆம், அப்படியே செய்வோம்.
3: நீங்கள் இருவரும் நாம் தப்புவதற்கு இடையூறு இல்லாமல் வெளியேறும் வழியை கவனித்துக் கொள்ளுங்கள்.
4: ஆமாம், யார் கண்டிலும் படாமல் தப்பிப்பதற்கு நாம் இப்போது அணிந்திருக்கும் இந்த சோழ நாட்டு வீரர்களின் உடை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சற்று பொறுங்கள்.
3: எனப்பா?
4: கூடாரத்துக்குள் பேச்சு குரல் கேட்கிறது, கவனியுங்கள்.
0: என்ன அழகா, மாலை பொழுதிலிருந்தே உன் முகத்தில் ஒருவித மாற்றம் தெரிகிறதே.
6: அப்படியா? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே.
0: என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? உண்மையிலேயே நாட்டியம் கண்டதிலிருந்து உன் முகத்தில் ஒருவித மாற்றம், மலர்ச்சி, மகிழ்ச்சி, இப்படி எல்லாமே தெரிகிறதே.
6: அரசே, தங்களுக்கு ஏதாவது கலகலப்பு செய்ய வேண்டுமென்றால் நான் தான் கிடைத்தேனா?
0: நான் என்ன பொய்யா சொல்கிறேன்?
6: அரசே, தாங்கள் இப்படி பேசுவதெல்லாம் சரியல்ல.
0: அடே அப்பா, ஒரு பேரரசனுக்கே உத்தரவு போடுகிறாயா?
6: மன்னிக்க வேண்டும் அரசே, நான் அந்த அர்த்தத்தில்...
0: ஏன் பதறுகிறாய் அழகா? என்னிடத்தில் உனக்கு இல்லாத உரிமையா? உன் உயிரை துச்சமென மதித்து என் உயிரை பலமுறை காத்த சுத்த வீரன் நீ. இளவயது முதலே நிழல் போல தொடர்ந்திருக்கும் உன்னிடத்தில் நான் வேடிக்கை செய்யக்கூடாதா? இதற்கேன் பதறுகிறாய்? சரி, அதை விடு. நாட்டியம் பார்த்த பிறகு உன் மனதில் எதுவுமே தோன்றவில்லையா?
6: அற்புதமான நாட்டியம். தாங்களே அங்கு கூறியது போல இப்படி ஒரு நாட்டியத்தை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை.
0: ஆமாம், கனகதாராவின் நாட்டியம் கண்டவர் வியக்கும் அதிசய நாட்டியம்தான். கேட்க வேண்டுமென நினைத்தேன். அழகா, நாளை மாலை பொழுதில் எங்கோ நீ செல்ல வேண்டும் என்று கூறினாயே, என்ன விஷயம்?
6: அது ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும்.
0: ஏன், பெண் பார்க்க செல்கிறாயோ?
6: அப்படி எதுவும் இல்லை அரசே, ஒரு முக்கியமான பெரியவர் ஒருவரை சந்திக்கப் போகிறேன்.
0: அப்படி யாரப்பா உனக்கு முக்கியமானவர்?
6: பார்த்துவிட்டு வந்த பெண் சொல்கிறேன் அரசே.
0: சரி சரி சரி, நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது, நீயும் சென்று ஓய்வெடுத்து.
6: ஆகட்டும் அரசே. அங்கென்ன ஏதோ பிரகாசிக்கிறது!
0: யாரங்கே?
6: அரசே, நகரங்கள், நகரங்கள் கத்தி வீச போகிறார்கள்.
0: வீரர்களே, பிடியுங்கள் அவர்களை.
3: ஓடுங்கள், ஓடுங்கள்.
0: நல்லவேளை அழகா, என்னை நோக்கி வீசப்பட்ட குருவாளை சாமர்த்தியமாக தட்டிவிட்டாய்.
6: அரசே, தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நான் ஓடிச் சென்று அவர்களை...
0: அவசியமில்லை, நம் வீரர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விடுவார்கள்.

0: நேரம் நான் பஞ்சணையில் படுத்திருந்தால் படுத்தவன் மீண்டும் எழுந்திருக்க வாய்ப்பில்லாமலேயே போயிருக்கும்.
1: அரசே, அந்த நிலைக்கு தங்களை விட்டிருக்க மாட்டோம்.
2: என் மார்பை குறிவைத்து மட்டுமல்ல, உன்னையும் தான் குறிவைத்து நஞ்சு தோய்ந்த இந்த இரண்டு குருவாளும் வீசப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் போது எதிரி அவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டான் என்பதை அல்லவா காட்டுகிறது?
1: எதிரி வந்துவிட்டதை இந்த வாள் காட்டட்டும். நாம் யாரென்று எதிரிக்கு

0: நாம் யாரென்று எதிரிக்கு காட்டும் நாள் நெருங்கிவிட்டது.
1: அழகா, இம்முறையும் என் உயிர் காத்திருக்கிறாய். உயிர் காப்பான் தோழன் என்ற பழமொழியை என் மட்டில் உயிர் காப்பான் அழகன் என்றுதான் மாற்றிச் சொல்ல வேண்டும் போலிருக்கிறது.
2: அன்பரே, நான் ஒன்று கேட்டால் மறைக்காமல் உண்மையை சொல்வீர்களா?
3: இதுநாள் வரை உன்னிடத்தில் ஏதேனும் நான் மறைப்பதாக நினைக்கிறாயா தங்கம்?
2: இல்லை, ஆனால் கேள்வி உங்களை பற்றியதில்லை.
3: பிறகு?
2: கரிகாலரை பற்றியது.
3: மாமன்னரை பற்றியா?
2: ஆம், நேற்று முன்தினம் கல்லணை பாசறையிலேயே மன்னரை கொள்வதற்கு சதி நடந்ததாமே.
3: தங்கம், உனக்கு எப்படி இது தெரியும்?
2: நடந்தது அரசல் புரசலாக என் காதுக்கும் வந்தது. அந்த கொலைகார கூட்டம் தப்பிவிட்டதாமே.
3: இல்லை தங்கம், அவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
2: விளங்கவில்லையே.
3: அவர்களாக தப்பிக்கவில்லை, அவர்கள் நோக்கம் அறிவதற்காக நாங்கள் தான் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம்.
2: அப்படியா?
3: என்ன தங்கம் அப்படி பார்க்கிறாய்?
2: மாமன்னருக்கு வைத்த குறியில் அவரது நிழல் போடவே தொடரும் நீங்கள் அகப்பட்டுவிட்டால் அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது.
3: கவலைப்படாதே தங்கம், என் உயிர் உன்னிடத்தில் இருக்கும்போது யார் என்னை என்ன செய்துவிட முடியும்?
2: மீண்டும் மன்னரின் மீது அக்கூட்டம் தாக்குதல் நடத்தினால்?
3: உன் கேள்வியே தவறு தங்கம், அவர்கள் நடத்தியது தாக்குதல் அல்ல, கலகின் பெயரால் ஒரு சதி, அதுவும் தகுந்த திட்டமிடல் இல்லாமல்.
2: ஏன் அவர்கள் மாமன்னரை குறிவைத்தார்கள்?
3: கரிகாலரை குறிவைக்க காரணம் தேவையா? பகை அரசர்க்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பவர், இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர், இளம் வயதிலேயே பகையினை வீழ்த்தி பட்டத்திற்கு வந்தவர். அவரை குறிவைக்க பலருக்கும் காரணம் பல இருக்கலாம், ஆனால் அந்த காரணத்தில் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? பகை இருக்கிறது, பகுத்தறிவு இல்லை. நீச்சத்தனம் செய்கிறார்கள், நீதியை மறந்து விடுகிறார்கள். நேற்று முன்தினம் வந்ததும் அப்படி ஒரு கூட்டம் தான். அக்கூட்டத்திற்கு உதவி செய்த சோழ நாட்டு பெரியவர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார்.
2: என்ன
3: தங்கம், என்ன சிந்தனை, ஏன் இந்த திடீர் அமைதி?
2: நான் ஒன்று கேட்பேன், உண்மையாய் பதில் சொல்வீர்களா?
3: இன்றைக்கு என்ன நிறைய கேள்வியுடன் வந்திருக்கிறாயா?
2: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன்.
3: சரி கேள்.
2: தெய்வீகமான காதல் சோகத்தில் முடியும் என்பார்களே, அது நிஜம்தானா?
3: தங்கம், காவியங்கள் தான் அப்படி சொல்கின்றன. ஆனால் எத்தனையோ காதலர்கள் உயர்ந்த உன்னத காதல் வாழ்வை எய்தியதை நான் கண்டிருக்கிறேன். தியாகத்திற்கு முன்பாக அந்த காதலில் சில உறுதிப்பாடுகளை செய்தால் நிச்சயம் அவர்களாலும் வாழ முடியும்.
2: ஒரு ஒப்புக்காக கேட்கிறேன். ஒருவேளை நான் தங்களிடம் உண்மையை மறைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் ஏற்பீர்களா அல்லது ஒதுக்குவீர்களா?
3: எப்போதும் காதலில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சுத்தமான பத்தரை மாற்று பொன்னை கொண்டு எந்த ஆபரணமும் செய்ய இயலாது. அதில் சிறிதளவேனும் தாமிரம் சேர்ப்பார்கள். சுத்தமான தங்கத்திற்கே அந்த நிலை. எனது இந்த தங்கத்தின் காதலில் சிறிது பொய்மை கலந்திருந்தாலும் நான் நிச்சயம் ஏற்பேன்.
2: அப்படியானால் என்னிடத்தில் ஏதேனும் பிழையாக இருந்தாலும் என்னை நீங்கள் மனம் உவந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா?
3: இதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்கலாம் அல்லவா?
2: நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். காரணம், உங்கள் மீது நான் வைத்திருக்கும் பேரன்பை என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நான் ஒரு சாதாரண பெண் அல்ல.
3: தெரியுமே, நீ ஒரு தேவ கன்னிகை. அப்படித்தான் உன்னை வாவிக்கரையில் நான் முதன் முதலில் பார்த்தபோது நினைத்தேன்.
2: இல்லை, நான் ஒரு நடன தாரகை. என் நடன கலையின் புகழ் இவ்வுலகெல்லாம் ஒளிவீச வேண்டும் என கனவு கண்டாலும் வேறு ஒரு நோக்கத்துக்காகவே இந்த சோழ நாட்டுக்கு வந்துள்ளேன்.
3: நீ வந்த நோக்கம் என்னவோ?
2: நான் வந்த நோக்கம் வேறு, ஆனால் இப்போது என் ஏக்கம் வேறு. தங்களை கைப்பிடித்த மனைவியாய் உங்களை விட்டு பிரியாத நிலையுடன் வாழ வேண்டும் என்றுதான் என் உள்ளம் உருகுகிறது. நாம் இந்த சோழ நாட்டை விட்டு எங்கேயாவது சென்று விடலாம்.
3: சோழ நாட்டை விட்டு நான் ஏன் போக வேண்டும்? அது மட்டுமல்ல, உன்னை இனி எங்கும் நான் போகவிடப் போவதும் இல்லை.
4: அசையாதீர்கள்
5: வீரர்களே, அங்கேயே நில்லுங்கள். தங்கத்தை தொட்டால் தொட்ட கை உங்கள் அங்கத்தில் இருக்காது.

0: யாரது?
1: நான் தான்.
0: பெரியவரே, பலத்த காவல் இருக்கும் இந்த சிறைக்குள் தாங்கள் எப்படி வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்?
2: உன்னை காப்பாற்றத்தான் உயிரை பணயம் வைத்து இந்த சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கிறேன். இதோ பார் சாவி.
0: பெரியவரே,
2: பேசுவதற்கு இது நேரமில்லை. சீக்கிரம் இங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்லுங்கள். இல்லாவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்காது. அப்பாடா, ஒரு வழியாக பூட்டை திறந்தாகிவிட்டது. வா, சத்தம் செய்யாமல் வா. அழகனையும் காப்பாற்றி விடுகிறேன்.
3: யாரது?
0: நான் தான்.
3: தங்கம்,
2: அதிகமாக பேச நேரமில்லை. சீக்கிரம் என்னோடு வாருங்கள். வெளியேறுவோம். ஓசைகின்றி என்னை பின்தொடருங்கள்.
3: தங்கம், இவர் யார்?
0: இந்த பெரியவர் எனக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்.
3: நம்மை ஏன் விடுவிக்கிறார்?
0: சோழ நாட்டில் இருந்து நம்மை தப்பிக்க ஏற்பாடு செய்கிறார்.
2: உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக தான் இவ்வளவு பாடுபடுகிறேன்.
3: பெரியவரே, எங்களை பொதுவான சிறையில் அடைக்காமல் இம்மாளிகைக்கு கொண்டு வந்த தனிமை சிறை படுத்தது யார் என்று உமக்கு தெரியுமா?
2: தெரியாமல் என்ன? எல்லாம் அந்த கீழ அமைச்சர் செய்த வேலைதான். என்ன தங்கம், அழகனுக்கு விவரமே?
0: ஐயா, தயவு கூர்ந்து விரைவாக இங்கிருந்து சென்று விடுங்கள். எதுவும் இங்கே பேச வேண்டாம். இவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். சீக்கிரம் சென்று விடுங்கள். எங்கள் பொருட்டு நீங்களும் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
2: அழகா, தங்கம் சிலவற்றை உன்னிடம் கூறாமல் மறைத்திருக்கலாம். ஆனால்
0: பெரியவரே, மீண்டும் தாங்கள்.
3: ஐயா, நான் அறிந்தவரை தங்கம் என்னிடம் உண்மை ஏதும் மறைத்திருப்பதாக தோன்றவில்லை.
2: அப்படியா? தங்கத்தின் மனத்தையும் குணத்தையும் அறியும் அளவுக்கு உனக்கு நெடுங்காலம் அவள் பழக்கமோ?
3: ஒருவரின் மனதை எடை போட நாட்கள் தேவையா? கண்ணும் கருத்தும் இருந்தால் சில நொடிகளே போதும்.
2: அடே அப்பா, அழகன் நல்லவன் என கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணின் மன ஆழத்தை அறியும் வல்லவன் என இப்போதுதான் கேள்விப்படுகிறேன்.
0: ஐயா, தயை கூர்ந்து.
2: தங்கம், பெண்ணால் கெட்டவர்களை பார்த்திருக்கிறேன். இப்போது உன்னால் கெட்டவனையும் பார்க்கிறேன். இறுதியாக ஒன்று கூறுகிறேன். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்கும் என்று கூறுவதற்கு உத்தரவாதம் இல்லை.
0: விதி அதுதான் என்றால் மரணத்திலாவது எங்கள் காதல் கை கூடட்டும்.
2: சரி அம்மா, சரி. இதற்கு மேல் இங்கு நிற்பது வீண் வேலை. உங்கள் விதிப்படி நடக்கட்டும். நான் வருகிறேன்.
0: கவனமாக செல்லுங்கள் பெரியவரே. எங்களுக்காக சிறைச்சாலை வரை வந்து உதவி செய்ய நினைத்த உங்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். சென்று வாருங்கள்.
2: செல்வதற்கு முன் ஒரு சிறிய ஐயம்.
0: சொல்லுங்கள்.
2: அழகா, நாளை காலையில் உண்மை வெளிப்படும் போது கடும் தண்டனை உண்டென நீ உணரவில்லையா? அல்லது அரசர் உன்மீது அன்பு வைத்திருப்பதனால் தப்பிவிடலாம் என்ற அசட்டு துணிச்சலில் இருக்கிறாயா?
3: உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது.
2: என்னவோ சொல்கிறாய். உன்னால் இந்த அப்பாவி பெண் தப்பிப்பதும் தடையாகிறதே.
0: பெரியவரே, இருந்தால் சேர்ந்து இருக்கிறோம். இருந்தால் இறப்பிலும் சேர்ந்தே இறப்போம். போய் வாருங்கள்.
2: வருகிறேன். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும்.
0: இறைவா, காவலர்கள் கண்ணில் படாமல் பெரியவர் பத்திரமாக போய் சேர வேண்டும்.
3: தங்கம், எனக்கு நேற்று மாலை முதல் நடந்தேறிய சம்பவங்கள் எல்லாம் புதிராகத்தான் இருக்கின்றன.
0: எனக்கும் தான்.
3: நீ எதற்காகவோ என்னிடம் எதையோ மறைக்கிறாய். அது என்னவென்று எனக்கு புரியவில்லை.
0: என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. என்னால் சிறைக்கு வந்துவிட்ட உங்களை என் உயிரை தந்தாலும் விட்பேன். ஆனால் என்ன நடந்தாலும் உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் அன்பை மட்டும் சந்தேகப்படாதீர்கள்.
3: இல்லை தங்கம், ஒன்று மட்டும் புரிகிறது. நீ ஏதோ ஒரு தியாகத்துக்கு தயாராகிவிட்டாய். மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் அன்பிட விடமாட்டேன்.
0: அன்பரே
3: தங்கம்,
0: அன்பரே
3: தங்கம்.

0: ராஜாதி ராஜ ராஜா மார்த்தாண்ட ராஜா குல திலக சோழர் குல சூரியன் பொன்னி கரை கண்ட செண்டி கோமகன் பொன்னியின் காவலன் கரிகால பேரரசர் கரிகால பேரரசர் கரிகால பேரரசர்
1: அறிவிற் சிறந்த அவையோர்க்கும் மொழியில் சிறந்த தகை சான்றோர்க்கும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் கரிகாலனின் அவையடக்க வணக்கம்.
2: வணங்குகிறோம் அரசே.
1: அழகா, உன்னை இப்படி குற்றவாளியாய் காண்பேன் என நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. ஆயினும் நீதியும் நேர்மையும் அனைவருக்கும் பொது. தாயாகினும் தந்தையாகினும் தாரமாகினும் தமையனாகினும் நியாயத்தராசு எதன் பொருட்டும் இந்த கரிகாலன் அவையில் தாழாது, தர்மம் வீழாது. அமைச்சரே,
3: அரசே,
1: தாங்கள் விசாரணையை தொடங்கலாம்.
3: பெண்ணே, மகதம் எனப்படும் முகரி நாட்டு மன்னன் பிரதாபருத்திரனின் கூட்டத்தைச் சேர்ந்தவள்தானே நீ?
4: ஆம்.
3: சோழ நாட்டுக்கு நீ வந்தது கரிகாலரை கொலை செய்வதற்காகத்தானே? சொல்.
4: ஆம்.
5: இல்லை, அவள் குற்றம் ஏதும் செய்யவில்லை.
3: அழகா, நீ இப்போது குற்றவாளி. இந்த கொலைகார கூட்டத்திற்கு நீயும் உணர்ந்தை. உன்னை கேட்கும் போது மட்டும் நீ பேசினால் போதும். பெண்ணே, இதனால் வரையிலும் மன்னரின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்ற அழகனையே நீ குற்றமேதும் செய்யவில்லை என கதரும் அளவுக்கு மயக்கி வைத்திருக்கிறாய். நீ பலே ஆள்தான்.
5: அமைச்சரே, தங்கம் ஒன்றும் ஆள் மயக்கி அல்ல.
3: அழகா, நான் ஒன்றும் பொதுப்படையாக கூறவில்லை. உன்னை மட்டும் மயக்கி இருக்கிறாள். இது உண்மைதானே? இவள்தான் கனகதாரா என தெரிந்தும் நீ பழகியது குற்றம்தானே?
5: இல்லை, இவள் பெயர் தங்கம் என்றுதான் அறிவேன். ஆனால் இவள் கனகதாரா என்று நீங்கள்தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்.
3: அழகா, ஏன் இப்படி அடியோடு மாறிவிட்டாய்? இவள் அந்த கல்லணையில் நாட்டியம் ஆடும் போது நீயும் அரசரோடு அமர்ந்து மெய்மறந்து ரசித்தாயே. அப்போது கூட இவள்தான் உன்னிடம் பழகியவள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா?
5: இல்லை, கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது.
3: அமைதி, அமைதி. அப்படி என்றால் நீ கனகதாராவிடமும் பழகி இருக்கிறாயோ?
5: இல்லை, பார்த்திருக்கிறேன். அதுவும் சற்று தொலைவில் இருந்து, அவ்வளவுதான்.
3: ஓஹோ, பார்த்த மாத்திரத்திலேயே கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்ன மலையளவு வித்தியாசம் கண்டுவிட்டாய்?
5: கனகதாரா ஆடம்பரமும் அதிகாரமும் ஆணவமும் மிக்கவள். அதற்கு நேரெதிராய் தங்கம் எளிமையும் அடக்கமும் அன்பும் மிக்கவள்.
3: அடே அப்பா, இருவரையும் இவ்வளவு கணித்திருக்கும் நீ அவ்விருவரும் ஒருவர்தான் என்பதை எப்படி அறியாமல் போனாய்? அதுதான் என் வியப்பு.
5: அமைச்சரே, உங்கள் வியப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.
3: அப்படியானால் அவளே சொல்லட்டும். கனகதாரா, நீ சொல். இந்த அவைக்கு மட்டுமல்ல, அழகனுக்கும் சேர்த்து விளக்கமாக சொல். நீதானே கனகதாரா?
4: ஆம்.
3: அழகா, இப்போதாவது உண்மையை சொல். உண்மையிலேயே கனகதாராவுக்கும் தங்கத்திற்கும் உனக்கு வித்தியாசமே தெரியவில்லையா?
5: இல்லை, நான் கனகதாராவை பார்த்தது அந்த நாட்டியத்தின் போது மட்டுமே. அன்று ஒப்பனையில் இருந்ததால் என்னால் அடையாளம் காண முடியவில்லை.
3: இதை என்னை நம்ப சொல்கிறாயா?
5: நான் சொல்வது உண்மை. நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம்.
3: நமது மன்னரை பற்றியோ அல்லது முகரி மன்னனை பற்றியோ இவள் உன்னிடம் ஏதேனும் கூறியது உண்டா?
5: நமது மன்னர் முகரி மன்னனை என்ன செய்தார் என்பது பற்றி ஒரு முறை கேட்டதுண்டு. அதற்கு நான் விளக்கம் கூறிய போது இப்போதுதான் எனக்கு சில உண்மை விளங்குகிறது. கரிகாலரை தவறாக நினைத்தது என் பெரும் குற்றம் என தங்கம் கூறியதுண்டு.
3: இன்னும் இவளை நீ தங்கம் என்றே கூறுகிறாயா?
5: இவள் என்றுமே எனக்கு தங்கம்தான்.
3: உன்னிடம் பிறகு வருகிறேன். சரி கனகதாரா, நீ சொல், அழகன் எப்படி உனக்கு அறிமுகமானான்?
4: இங்கே எனக்கு பழக்கமான ஒரு பெரியவர் மூலம்.
3: யார் அந்த பெரியவர்?
6: அமைச்சரே, ஒற்றற்படை தலைவர் நேற்றிரவு அந்த பெரியவரை கைது செய்திருக்கிறார். சில நொடிகளில் அவரை கொண்டு வந்து விடுவார்.
3: ஆகட்டும். கனகதாரா, அன்று நீ ஆடிய நாட்டியம் மன்னரை கொல்வதற்கான திட்டம்தானே?
4: ஆம்.
3: பிறகு ஏன் உன் திட்டம் நிறைவேறவில்லை?
6: அமைச்சரே, அந்த சதிகாரி எங்கள் திட்டப்படி நடந்து கொள்ளாததுதான் காரணம். அவளுக்குதான் தெரியும்.
3: சரி, காரணத்தை அவள் பிறகு கூறட்டும். முதலில் உங்கள் திட்டம்தான் என்ன, அதை கூறுங்கள்.
6: அன்று கரிகாலர் முன்னிலையில் கனகதாரா நாட்டியமாடி முடிந்ததும் மன்னரின் கரங்களால் பரிசில் பெறுவாள்.
7: அப்போது யாரும் அறியாவண்ணம் அவள் அணிந்திருக்கும் கடும் நஞ்சுதோய்ந்த புலிநகத்தால் மன்னரது கரங்களை தெரியாதனமாக பட்டது போல் கீறிவிட வேண்டும்.
8: அந்த விஷம் மன்னரின் உடலில் வேலை செய்ய அரைநாள் பிடிக்கும்.
9: அதற்குள் நாங்கள் பூம்புகார் நகரை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்பது

0: தான் திட்டம்.
1: அடே அப்பா, என்ன சாதுரியமான திட்டம்! கனகதாரா, இவர்கள் சொல்வது உண்மைதானே?
2: ஆம்.
1: அழகா பார்த்தாயா, இந்த அழகி செய்த அழகான வேலையை இதுவும் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்லப் போகிறாயா?
3: கேட்கவே நெஞ்சம் கொதிக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள்?
1: அழகா, நான் நம்புவதற்கட்டும். உன்னையும் இந்த பெண்ணையும் தனித்தனியே சிறையில் வைத்து போட்டியிருந்தேன். ஆனால் காலையில் இருவரும் அது எப்படி ஒரே அறைக்குள் இருந்தீர்கள்?
4: அமைச்சரே, சிறைக்குள்ளும் இவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்களா?
1: அரசே, அதுதான் எனக்கும் புதிராக இருக்கிறது. அழகா, இதற்காவது நீ உண்மையை சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
3: ஓர் பெரியவர் உதவி செய்தார், தப்பிக்க ஏற்பாடும் செய்தார்.
1: அப்படியா? இப்படி தப்பிக்க முயற்சி செய்தாயா?
3: ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் அப்படி தப்பிச் செல்ல வேண்டும்?
1: அதாவது, விடிந்தால் நம் தலை தப்பாது என்று தெரிந்தும் நீங்கள் இருவரும் தப்பித்து விடாமல் சிறையிலேயே இருந்தீர்கள், அப்படித்தானே?
3: ஆம். உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு.
1: உனக்கு இருக்கலாம், ஆனால் உண்மையில் கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு சிதைந்து போகும் அளவுக்கு நடத்த இருந்திருக்கிறது. அழகா, நீ இப்போது குற்றவாளியாக இருக்கிறாய்.
3: வணக்கம் அரசே, தங்களை காண காலாந்தகர் என்ற முதியவர் வந்திருக்கிறார்.
4: என்ன, காலாந்தகரா? அமைச்சரே, காலாந்தகர் என்னை காண வருவது அவருக்கு சிறுமை, நான் அவரை காணச் செல்வதுதான் அவருக்கு பெருமை. நானே சென்று அவரை உரிய மரியாதையுடன் வரவேற்று உபசரித்து விருந்தினர் மாளிகையில் தங்கச் செய்கிறேன்.
1: அரசே, தாங்கள் இங்கு இல்லாமல் இந்த விசாரணையை தொடர
4: இதோ மணிமுடியை அரியணை மீது வைக்கிறேன். அமைச்சரே, எனக்காக காத்திருக்க வேண்டாம், தாங்கள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி நீதி வழங்குங்கள். தாமதமாக தரப்படும் நீதியானது தண்டனைக்கு ஒப்பானது, எனவே தாமதிக்க வேண்டாம்.
1: அப்படியாகட்டும் அரசே.
4: இந்த அரசவை எதன் பொருட்டும் நீதி வழுவக்கூடாது. நீதிக்கு பின் பாசம், இது முன்னோர் வகுத்த வேதம், அதுவே என் இதய நாதம். வருகிறேன்.
5: வாழ்க மன்னர், வாழிய சோழ நாடு, வாழ்க வாழ்க.
6: என்ன நடக்கிறது இங்கே?
1: அமைதி, அமைதி.
7: அமைச்சரே, இதோ சதித்திட்டத்துக்கு உடந்தையாக இருந்த கிழவரை கொண்டு வந்திருக்கிறோம்.
1: ஓ, நீதானா அந்த கிழம்? எல்லாம் உன்னால் வந்த வினைதானா?
8: அமைச்சரே, நான் கிழம் என்றால் நீர் என்னை விட பழுத்த கிழம்.
1: அமைதி, அமைதி. பெரியவரே, கரிகாலரை கொலை செய்வதற்கென சோழ நாட்டில் புகுந்த பெண்ணுக்கு உடந்தையாயிருந்தீரே, அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைய வாய்ப்பிருக்கிறது.
8: அன்று கொலை முயற்சியே நடக்கவில்லை அமைச்சரே.
1: அப்படியா? நீர் தப்பிப்பதற்கு கூறும் உமது வார்த்தை ஜாலம் இங்கே எடுபடாது.
8: அமைச்சரே, நான் கூறுவது சத்தியம். அன்று நாட்டியத்தின் போது அரசரை கொல்ல கனகதாரா எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனாலும் அதை செயல்படுத்தியது போலவே நாடகமாடி தனது கூட்டத்தாரை சோழ நாட்டிலிருந்து தப்புவிக்க செய்தாள். உண்மையில் அவள் அன்று கரிகாலரை தொடவே இல்லை.
1: தாரா, பெரியவர் கூறுவது உண்மையா?
2: ஆம், உண்மைதான்.
1: ஏன் அவ்வாறு நாடகமாடினாய்? ஏன் நீ மட்டும் இங்கேயே தங்கினாய்?
8: அமைச்சரே, அதற்கும் இந்த அழகந்தான் காரணம்.
1: அப்படியா? எப்படி?
8: அழகனும் கனகதாராவும் மனதார விரும்புகிறார்கள். அவனை விட்டு பிரிந்து போக முடியாமல் இவள் தவிக்கிறாள். தப்பிச் சென்ற இவளது கூட்டமோ ஊருக்கு வெளியே பிடிபட்டு விட்டது.
1: என்ன தாரா, பெரியவர் கூறுவது
2: முற்றிலும் உண்மை.
1: சரி, குற்றத்தை நீயே ஒப்புக்கொள்ளுகிறாய். ஆனால் மன்னரை கொலை செய்யும் முயற்சியிலிருந்து ஏன் பின்வாங்கினாய்?
2: கரிகாலரின் இமய படையெடுப்பின் போது எங்கள் முகரி நாட்டு மன்னர் பிரதாபருத்திரனை அடிமைப்படுத்தினார். காவிரிக்கு கரை கட்டும் வேலையும் தந்து அவரை அவமானப்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் நான் இங்கு வந்தேன். இங்கே பொன்னி நதிக்கு கரை எழுப்பும் பணியில் கரிகாலரை அவமதிக்கும்படி எங்கள் மன்னர் நடந்து கொண்டதாகவும், தொடர்ந்து கரிகாலரை அவமதித்து வந்ததாகவும், நாட்டை ஆள்கின்ற மன்னருக்கு அகந்தை கூடாது எனும் பாடத்தை கற்பிக்கவே கரிகாலர் விரும்பினார். தம் நெற்றியில் உள்ள

0: ஒரு விழுப்புண்ணையே நெற்றிக்கண் போல காண்பித்து வந்த எங்கள் மன்னர் பிரதாபருத்திரருக்கு பாடம் புகட்டவே கரிகாலர் அவ்விதம் செய்ததாக அழகன் என்னிடம் விளக்கி கூறியதும் கரிகாலரின் மேன்மையான உள்ளம் எனக்கு புரிந்தது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பல்லாண்டுகளாக கல்லணையை எழுப்பி வரும் அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவரை கொலை செய்யும் எண்ணத்தை அப்போதே கைவிட்டேன். அத்துடன் இதுநாள் வரை மாமன்னரின் உயிரை காத்து வரும் என் மனதுக்கு உகந்தவரின் மனதுக்கு என்னால் வலி உண்டாகக் கூடாது எனவும் நான் முடிவெடுத்தேன். அனைத்துக்கும் மேலாய் ஒரு உயிரை கொல்லும் எண்ணமோ துணிவோ என்றும் எனக்கு கிடையாது. ஆனால் இதனை செய்ய வேண்டும் என்றதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். எனவே வேறு வழியில்லாமல் நான் சோழ நாட்டுக்கு வந்தேன்.
1: சரி, இதெல்லாம் நம்பினாலும் கூட இது எதுவும் தெரியாமல் தான் அழகன் உன்னை காதலித்தான் என்பதை நம்புவதற்கில்லை.
2: நம்பத்தான் வேண்டும் அமைச்சரே. ஒரு வகையில் பார்த்தால் கரிகாலரின் உயிரை காப்பாற்றிய பெரும் பங்கு அழகனுக்குத்தான் உண்டு. பல சந்தர்ப்பங்களில் தன் வாளின் துணை கொண்டு கரிகாலரை காத்தவன் இப்போது தனது வார்த்தைகளின் துணை கொண்டு கனகதாராவின் மனமாற்றத்துக்கு காரணமாகி கரிகாலரை காப்பாற்றியிருக்கிறான். எனவே இவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்குவது நியாயமில்லை.
3: ஆமாம், ஆமாம், அழகன் குற்றமற்றவன்.
4: கனகதாராவும் சதிச்செயல் ஒன்றும் புரியவில்லை.
5: மனம் திருந்திய கனகதாராவுக்கு தண்டனை கூடாது.
3: ஆமாம், ஆமாம்.
1: அமைதி, அமைதி. பெரியவரே, கனகதாராவையும் அவளது மனமாற்றத்திற்கு காரணமான அழகனையும் மன்னித்தாலும் சோழ நாட்டில் பிறந்து ராஜதுரோகம் புரிந்த உம்மையும் கனகதாராவின் கூட்டத்தினரையும் இந்த அரசவை மன்னிக்காது.
2: அமைச்சரே, மூப்பு காரணமாக இந்த கிழவனையும் மன்னிக்க கூடாதா?
5: அமைச்சரே, இந்த கிழவனை மட்டும் மன்னிக்க கூடாது.
0: அமைச்சரே, என்ன தண்டனையானாலும் எனக்கு கொடுங்கள். அந்த பெரியவர் மீது எந்த தவறும் கிடையாது. என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு உதவி புரிந்தார். அவர் என் தந்தைக்கு ஒப்பானவர். தயை கூர்ந்து அவரை தண்டித்து விடாதீர்கள்.
5: கூடாது அமைச்சரே, கூடாது. இந்த கிழவன் ஒரு தேச துரோகி. இவனை மன்னிக்கவே கூடாது.
3: ஆமாம், ஆமாம். அதோ கிழவன் ஓடுகிறான்.
5: பிடியுங்கள்,
3: கிழவன் தப்பிக்க பார்க்கிறான். பிடியுங்கள், பிடியுங்கள்.
5: இது என்ன, கிழவன் நரம்புடைய கிடைக்கிறானே.
3: மாமன்னர்,
4: கரிகால சக்கரவர்த்தி,
3: பொன்னியின் காவலன்.
5: அரசருக்கு அரசரி, இது என்ன நாடகம்? இது புரியாமல் உளறிவிட்டேனே. அடியனை மன்னித்தருள வேண்டுகிறேன்.
6: நானும் அமைச்சரும் சேர்ந்து நடத்திய இந்த நாடகம் நன்மையில் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான்.
5: என்ன நாடகமா?
6: அவையோருக்கு சிலவற்றை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இதோ நிற்கும் கனகதாரா முகரி நாட்டு ஒப்பற்ற நாட்டிய தாரகை, என்னை கொலை செய்வதற்கு ஏவி விடப்பட்ட அப்பாவி பெண். அவள் வந்தபோதே ஒற்றர் படைத்தலைவர் மூலம் விவரம் அறிந்து கொண்டேன். என் பொருட்டு ஒரு விவரமறியாத பெண்ணுக்கு, அதுவும் நாட்டிய தாரகைக்கு, நம் நாட்டில் யாதொரு துன்பமும் விளைந்திடக் கூடாது என்று முடிவெடுத்துதான் அவளுக்கு உதவியாக அழகனை கை காட்டினேன். இது விஷயத்தில் அழகன் ஒரு நிரபராதி மட்டுமல்ல, அப்பாவியும் கூட. அவன் கனகதாராவுக்கு என் மீது இருந்த அவப்பெயரை நீக்கி நன்மதிப்பை கூட்டியதோடு அவளையும் திருத்தி நல்வழிப்படுத்தியதால் அழகன் பாராட்டிற்குரியவன். கனகதாராவின் அன்னையை பிடித்து வைத்துக் கொண்டு அவரை கொன்றுவிடுவேன் என மிரட்டியதால்தான் தன் உள்ளத்துக்கு மாறாக இந்த சதிச்செயலை மேற்கொள்ள கனகதாரா முன்வந்தாள். ஆனாலும் தன் சொந்த நலனை விடவும் இங்கே சோழ நாட்டு மக்கள் படும் பெருந்துயருக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லணை எழும்புவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதனால்தான் என்னை அவள் கொல்லாமல் விட்டாள். இதுதான் உண்மையான காரணம்.
5: ஆஹா, கனகதாராவின் எண்ணம் பெரிதினும் பெரிது.
6: ஆம் கனகதாரா, உனக்கு ஒரு நற்செய்தி. அங்கே பிரதாபனின் சிறையில் இருந்த உன் அன்னை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். விரைவில் அவரும் இங்கே வந்து உன்னை சந்திப்பார்.
0: அரசே, என் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது. தங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்?
6: என் மகள் போன்ற உன்னிடம் நான் நன்றியை பெறுவது முறையாகுமா கனகதாரா? வள்ளி, நீ போய் அதை கொண்டு வா.
7: ஆகட்டும் அரசே.
1: பிறர் மனமகிழ நல்லவர்கள் எதை செய்தாலும் அது அழகுதான். ஆனாலும் கனகதாராவுக்கும் அழகனுக்கும் தண்டனை உண்டு.
5: அமைச்சரே, இது அநியாயம்.
1: புறவரே, இது அமைச்சரின் கட்டளை அல்ல, அரச கட்டளை.
5: இருந்தாலும் அமைச்சர்

0: இசைப்பாடும் புலவரெல்லாம் வசைப்பாடினால் அசைமாறும் பசைக்காயும்.
1: என்ன உளறல் இது?
0: தண்டிக்கவும் ஐயா, மன்னிக்கவும் அண்ணா, குளறி விட்டது என்ன?
2: புலவரே, எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டால் புலமை வருமா? புலம்பல் தான் வரும். இப்போது நீர் சற்று பொறும்.
3: அரசே, இதோ தாங்கள் சொன்னபடி மணமாலைகள் கொண்டு வந்திருக்கிறேன்.
2: அழகா, காதல் சிறையில் இருந்த உங்கள் இருவருக்கும் இந்த நீதிமன்றம் கல்யாண சிறையை பரிசளிக்கிறது.
0: இது அல்லவோ நல்ல தீர்ப்பு.
1: தன்னை கொல்ல வந்த பாவைக்கும் நல்ல வழிகாட்டும் நாயகன் எங்கள் கோமகன்.
0: ஆமாம், இது அல்லவா புன்மணம்.
2: மணமக்கள் நீடூழி வாழ்க.
0: வாழ்க வாழ்க.
1: பொன்னி கரை காணும் சென்னி கரிகாலர்,
0: புன்னியின் காவலன் புகழ் வாழ்க வாழ்க.
4: எங்கள் பொன்மன செம்மல் புகழ் வாழ்க வாழ்க.
1: இல்லையனாது அள்ளித்தரும் வள்ளல் வாழ்க.
5: கல்லனை கண்ட காவிய தலைவன் வாழ்க.
4: வாழ்க வாழ்க
5: வாழ்க வாழ்க.
2: மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, வணங்குகிறோம். நாடு வாழ்க, மக்கள் வாழ்க.
4: வாழ்க வாழ்க
5: வாழ்க வாழ்க
4: வாழ்க வாழ்க.
6: நேயர்கள், இதுவரை பொன்னியின் காவலன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கரிகாலன் மற்றும் கிழவராக இளங்கோக்குமணன், அழகனாக இஎம்எஸ் முரளி, அமைச்சராக பி ஆர் துரை, பிரதாபருத்திரனாக ஏ ராஜேந்திரன், பராக்கிரமனாக இஏ வில்சன், வீரசிங்கனாக வி சசிகுமார், நாயனக் கவிஞராக கே பி குமார், கனகதாரா மற்றும் தங்கமாக கே ஆர் அனுராதா, வள்ளியாக எஸ் ஜெயந்தி, தனஞ்சயராக எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: இது பொன் மாலை, நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை புதுடில்லியில் நாளை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும், 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கவுள்ளார். CBSE பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு செயல்முறைகள் எவ்வித தொழில்நுட்ப கோளாறுமின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பேராசிரியர்களை கொண்டு வல்லுநர் குழுவை நியமிக்க மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உத்தரவிட்டுள்ளார். CBSE தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய இணையதள சேவைகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை அடுத்து மாணாக்கர் மற்றும் பெற்றோர் விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்நடவடிக்கை. கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். சிறுமியின் குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இன்று ஆறுதல் கூறிய அவர் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி மாணாக்கருக்கு வழங்கப்படும் இலவச சீருடைக்காக 110 லட்சம் மீட்டர் துணி தயாரிப்பு செய்து 3 கட்டமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோட்டில் தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையை இன்று ஆய்வு செய்த அவர் மீதமுள்ள 17 லட்சம் மீட்டர் துணிகள் இம்மாத இறுதிக்குள் பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் என்றார். தமிழகத்தில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் பொதுமக்களை கனிவுடன் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். வேலூரில் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை இன்று ஆய்வு செய்த அவர் இத்துறையில் காணப்படும் குளறுபடிகள் படிப்படியாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி இன்று நடைபெற்றது. கீழ்ப்படிதல், நடை, பாவனை, கட்டளைகளை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் சிறந்த திறனை வெளிப்படுத்திய நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மும்பையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக 206 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கியுள்ள மும்பை இண்டியன்ஸ் சற்று முன் ஒரு ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 1 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

6:08. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, 10th+2 முடிச்சுட்டு உயர்கல்விக்காக சேர இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான். அதுவும் முக்கியமா முன்னாள் படை வீரர்களுடைய பிள்ளைகளுக்காக தான் இந்த செய்தி. பொதுவா இந்த மாணவர்களுக்கு சிறப்பு இட ஒதுக்கீடு இருக்குங்க. இதற்கு முக்கியமா ஒரு சான்று வேணும் இல்லையா, அதாவது சார்ந்தோர் சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாள் படை வீரர்கள் அவர்களுடைய சார்ந்தோர்கள் அவங்க வந்து இந்த சார்ந்தோர் சான்று வாங்குறதுக்கு exwel.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமா நீங்க விண்ணப்பித்து வழிமுறைகளை நீங்க பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இல்ல நான் நேர்லயே போயிட்டு நான் ஆபீஸ்லயே நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சில ஆவணங்களை அவங்க எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதை நீங்க கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க நேர்லயே போய் அந்த அலுவலகத்துல விண்ணப்பிக்கலாம். அதாவது கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தின் எண், முன்னாள் படை வீரர் படை விலகல் சான்று அதோட நகல், அடையாள அட்டை, இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், 10ஆம் வகுப்பு பள்ளி மாற்று சான்றிதழ் நகல், அப்புறம் உங்களுடைய

பிள்ளைகளுடைய தனியே பார்ட் டூ ஆர்டர் பப்ளிகேஷன் செய்யப்பட்டிருந்தால் அதோட நகல் இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நேரில் நீங்க அணுகுனீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த சான்று கிடைக்கும். இது குறித்த கூடுதல் தகவலுக்கு தொலைபேசி எண்ணிற்கு அலுவலக தொலைபேசி எண் அதை நீங்க தொடர்பு கொள்ளலாம். 4431 இணைப்பு எண் இது 29 60 579 29 60 579 இந்த தொலைபேசி எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. கேட்ட இந்த தகவலோடு இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ ஒரு இனிய பாடல், இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்

0: நேரம் மாலை 6:15 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆரவாரம். ஆரவாரத்தில் அடுத்து
1: சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானி எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீ வந்தோம்.
2: சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க.
3: திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
4: ஆரோக்கியத்தின் அச்சாணி அதுதான் உணவு. உணவுங்கிறது வெறும் பசிய மட்டும் போக்குறது இல்லங்க, அது நம் உடலின் வளர்ச்சிக்கும் மனிதனின் செயல்பாட்டிற்கும் நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான ஆற்றல் மற்றும் மூலக்கூறுகளை வழங்கும் ஒரு சக்தியின் மையமாகும். சரியான ஊட்டச்சத்து இல்லாவிட்டால் நமது உடலின் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படும். ஆகவே ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது நீண்ட மற்றும் தரமான வாழ்விற்கான முதலீடாகும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ICMR அளித்துள்ள ஒரு எச்சரிக்கைப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில மக்களை தாக்கும் நோய்களில் 50 விழுக்காடு அதிகமான நோய்களுக்கு மக்களின் தவறான உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையே காரணம்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இந்திய மக்களின் உணவு பழக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள்னால நமக்கு மிகப்பெரிய சுகாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா 2 முனை ஊட்டச்சத்து குறைபாடு. இந்தியா ஒரு வித்தியாசமான சவாலை எதிர்கொள்ளுதுங்க. அதாவது ஒரே நேரத்துல ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கு, அதே போல ஊட்டச்சத்து அதிகமும் அதாவது உடல் பருமனும் இருக்கு. யுனிசெஃபின் ஆய்வுப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள்ல 69 விழுக்காடு இறப்புகளுக்கு காரணமா இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 6 முதல் 23 மாதங்களில் உள்ள குழந்தைகள் 77 விழுக்காடு பேருக்கு உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைப்படி சரிவீத உணவு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அதே போல பெரியவர்களின் நிலை பார்த்தா அது வேற மாதிரியா இருக்கு. அதாவது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு NFHS 5 தரவுகளின்படி இந்தியாவில 23 விழுக்காடு பெண்களும் 23 விழுக்காடு ஆண்களும் அதிக எடை அல்லது உடல் பருமன் கொண்டவராக இருக்காங்க. ஆக ஒரே நேரத்துல ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கு, அதே போல ஊட்டச்சத்து அதிகமும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தொற்றா நோய்களின் உயர்வு. முறையற்ற உணவு பழக்கம், பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் அதிகப்படியான பயன்பாடு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை மற்றும் அதிக எண்ணெயின் நுகர்வு காரணமாக தொற்றா நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. துரித உணவுகள் மற்றும் சக்கை உணவுகள் அதிக சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்பை கொண்டிருப்பதால நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் இளம் வயதிலேயே வர தொடங்கிருச்சு. உடல் நலம் மட்டும் இல்லாம மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. மாணவர்களிடையே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல பார்த்தோம் அப்படின்னா, துரித உணவுகள் அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் மற்றும் டின்னல் அடைக்கப்பட்ட உணவு, உறைந்த உணவுகளை அடிக்கடி உட்கொள்வதனால மனசோர்வு மற்றும் மனப்பதட்டத்தின் அபாயம் இருப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க. ஆகவே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் நம் உடலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. முதலாவதாக மூளை செயல்பாடு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளை ஆரோக்கியத்திற்கும் நினைவாற்றல், செறிவு மற்றும் கற்றல் போன்றவற்றின் செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன. அடுத்ததாக இதய ஆரோக்கியம். கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் குறைவான உப்பு அல்லது கொழுப்புள்ள உணவு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய செயலிழப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கின்றன. மூன்றாவதாக ஆற்றல் நிலைகள். முழு தானியங்கள் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு தொடர்ச்சியான ஆற்றலை வழங்குகின்றன. அடுத்ததாக கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்த உணவுகள் எலும்பு பலவீனம் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறது. ஆகவே உணவு பழக்கம் என்பது நம்முடைய பொருளாதாரம் அல்லது விருப்பத்தை சார்ந்தது மட்டுமல்ல, அது நம் எதிர்கால ஆரோக்கியத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம். ஆகவே அதிக காய்கறிகள், தானியங்கள், புரதம் கொண்ட சமச்சீர் உணவை எடுத்துக்கொள்வது, சர்க்கரை, உப்பு, எண்ணெய் ஆகியவற்றை மிதமான அளவில் பயன்படுத்துவது, தினமும் முறையான 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வதே நல்லது. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வளர்த்து கொள்வதும் நீண்ட மற்றும் நோயற்ற வாழ்க்கையை வாழ நமக்கு நாமே அளித்துக் கொள்ளும் மிக

0: சிறந்த பரிசாகும்.
1: ஆரோக்கியமான உணவு பழக்கம்னா என்னன்னு சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். 6:25 ஆயிட்டிருக்கு. இந்த வேளையில் ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் வேலைவாய்ப்பு தகவல் தான். மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழே திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர்

மேற்பார்வையாளர் அப்படிங்கிற இந்த இரண்டு பணியிடங்களுக்கு ஒரு வருட கால தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற தகவல் தான். திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு பணியிடம் இருக்குது, இதற்கு வந்து தொகுப்பூதியமாக மாதம் 28,000 ரூபாயும், மேற்பார்வையாளருக்கு இதுக்கும் ஒரு பணியிடம் இருக்குது, தொகுப்பூதியமாக 21,000 மாதம் கொடுக்குறாங்க. இதை பற்றின கல்வி தகுதி, வயது தகுதி, கூடுதல் தகவல் எல்லாத்தையும் நீங்கள் திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவங்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதி மாலை 5:30 மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 1 முதல் தளம் மெக்டொனால்டு ரோடு கலையரங்கம் வளாகம் கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி இந்த முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவலுக்கு 0431-241-30-55 அப்படிங்கிற இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கீழ் இணைஞ்சிருக்கோம். 6 வாரம் இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்.

0: நமது அலைவரிசைகளில் மாநில செய்திகளை தொடர்ந்து இசைக்கும் ஆரவாரம்.
1: அந்த இயரிங்க காட்டுங்க, போட்டுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
1: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல.
1: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், நோ ப்ரோக்கரேஜ், நோ ஹிடன் ஃபீஸ். ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 3 மாதங்களில் பணம் டபுள்.
3: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா?
4: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
5: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
4: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான்.
3: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
5: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான்.
4: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும், அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லிடு, நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தாலும் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையும் சொல்லிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரி பண்ணணும், ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவருடன் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்யணும்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை

0: அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப்

0: சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம்புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேகா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சரியான
2: நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

0: நேரம் 7:10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்று இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேஷ்.
1: மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புர நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 முதல் 7 வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 முதல் 15 உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
2: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
1: நடந்து முடிந்த 12 வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கூடும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கம் அளிக்க தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனே தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
3: பிளஸ் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம HMS ஓட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப் ஆயிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் செத்துக்கிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு HMS கிட்டையும் கேட்குறோம், என்ன ரீசன்ஸால் போயிருக்கேன்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம்.
1: விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்துத் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா, ஓட்டுநர், நடத்துனர், உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவிப்பட்டி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600 மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
3: நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பாரு, RTO இருப்பாரு, DSP இருப்பாரு, CO இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு, இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியா வேலை செய்தா இல்லையா, முதலுதவிக்கு பெட்டிகள் கரெக்டா இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து

0: தளபதி ஆகமா இருக்கா இல்லையா, முக்கியமா நம்மளுடைய வண்டிகள்ல கேமரா நிறைய இடங்கள்ல முந்தைய காலங்கள்ல வந்து அறியாமையால முன்னாடி போறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா? சோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட்ல ஆய்வு வந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாம்சு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாம்சு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள்

0: குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அரியாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும்,

0: லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும் ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.
2: உழவர் உலகம்
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி மணியை வளர்த்திட.
2: நிகழ்ச்சியில் இன்று வேளாண்மையில் நீர் மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்காடு SV காமராசு அவர்கள். தொடர்ந்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே நளினி அவர்கள் வழங்கும் மண்புழு உர தயாரிப்பு உரை அறிவிப்புகள் ஆகியவை
3: இடம்பெறுகின்றன.
2: முதலில் வேளாண்மையில் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது பயிர்களோட வளர்ச்சிக்கு தேவையான தண்ணியை திறம்பட சேமிக்கிறது, அதோட அதை முறையா பகிர்ந்தளித்து வீணாகாம பயன்படுத்துறதுன்னு சொல்லலாம். இது விவசாய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதோட நிலத்தடி நீர் மட்டத்தை குறையாம பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. சரிங்க, வேளாண்மையில நீர் மேலாண்மை அப்படிங்கறதுல முக்கியமான உத்திகளா என்ன இருக்குன்னா, அதாவது சிக்கனமான முறையில தண்ணிய நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது. அதுல நவீன நீர்ப்பாசன முறைகளா வந்திருக்கிறது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம். இன்னொன்னு, நம்ம இடத்துலயே நீரை எப்படி சேமிக்கிறது, அதுக்கு பாதுகாப்பு முறைகளா நாம என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய உத்திகளை நாம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்காடு SV காமராசு ஐயா தன்னுடைய அனுபவங்களா வேளாண்மையில நீர் மேலாண்மை அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறாங்க. இதோ உங்கள் செவிகளுக்கு.
4: வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை நமக்கு ஆலோசனையா தர இருக்கிறாரு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணம் அருகில் இருக்கக்கூடிய கரம்பக்காடு ஊரை சார்ந்த SV காமராசு ஐயா. என்ன அப்படின்னா, வேளாண்மையில நீர் மேலாண்மை, ஏன்னா இன்னைக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது, அது மட்டும் இல்ல சொட்டு நீர் பாசனம் அப்படி அப்படின்னு நம்ம நிறைய போயிட்டோம். இப்ப இந்த வேளாண்மையில நிறைய தண்ணியை சிக்கனப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமும் கூட. அது குறித்து தன்னுடைய அனுபவத்தை நம்மளுக்கு ஆலோசனைகளா தர இருக்காரு. ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
5: வணக்கம்
4: ஐயா. நீங்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது தண்ணி எப்படி பயன்படுத்துறீங்க, இன்னைக்கு எப்படி தண்ணி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
5: வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மண்ணும் மலையும் மணி நீரும் அணிநிழல் காடும் உடையது அரண். நான் சிறுவனா இருந்த காலத்தில் தண்ணி இந்த வடிகால் தான் பிரச்சனையாக இருந்தது, வடிகால் தான் தேவையாக இருந்தது. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காடு கலப்பால் உடையார் காடுன்னு சொல்லுவோம். இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறது அந்த காடுகளில் தான், ஏன்னா பிள்ளெல்லாம் தண்ணியாக நிற்கும். அப்போ காடுகளில் தான் இலைதலைகளை செடியை மேயும் ஆடு மாடு, அங்கே கொண்டு விட்டுட்டு நான் அதை பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மாடு வரற குச்சி, அந்த குச்சியை வந்து மண்ணில் குத்துனோன்னா லேசாக சும்மா ஒரு அடியில் குத்துனோன்னா அதுலேயும் தண்ணி பீலிட்டு அடிக்கும்.

0: காலடி உயரத்தில் தண்ணி வந்து தரை தன் தரையிலேருந்து மேலே பில்லிட்டு அடிச்சிருக்கேன். நான் பார்த்துருக்கேன் அது. தாத்தா பெரிய சம்மங்கூடு செஞ்சு கொடுத்துருவார், தென்னை கீர்த்து இருக்குது பார்த்தீங்களா, அதை தச்சு சம்மங்கூடாக போட்டுவார். நம்ம உயரத்தோட பெருசாக இருக்கும், காலில் போய் இடிச்சுக்கிருக்கோம். அதை போட்டுக்கிட்டு காட்டில்
1: போய் ஆடு மாடு மேய்க்க.
0: ஆமாம் தொடர்ச்சியாக 3 நாளைக்கு மழை பெய்யும். பருவமழை தொடர்ச்சியாக 3 நாள் மேயும், ஆடு மாடு மேய்க்கிறது வழி இருக்காது. அப்போ நாங்கள்லாம் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போவோம்னா, இல்லை நான் சிறுவனாக இருந்து போவேன். அப்போ ஒரு கையில் வச்சு ஒரு குச்சி வச்சுருப்போம் மாடு வரட்டுறதுக்கு. அந்த குச்சியை தன் தரையில் குத்தினோன்னா காட்டுக்குள்ளே அது அரை அடிக்கு மேலே தண்ணி பீலிட்டு அடிக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் எங்கள் ஊர் வயல்லாம் இருக்கும். நான் சிறுவனாக என்ன பண்ணுறேன்னா, அந்த எங்கள் வயலுக்கு முன்னாடி காட்டிலேருந்து வர்ற தண்ணியை கொஞ்சம் தடுத்து கொஞ்சம் குளம் மாதிரி நிறுத்தி அதில் ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டி அதில் வந்து காட்டில் உள்ள இலைதலையை இருக்கிறதெல்லாம் போட்டு நெல்லை பாவி நட்டு ஒரு கட்டு கருது வர்ற அளவுக்கு நட்டு வச்சுருப்பேன். அப்புறம் வீட்டில் கருது இருக்கையில் அதையும் அறுத்துட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் தண்ணி இருந்தது, தண்ணி இப்போ காட்டாத்துல தண்ணியும் போயிட்டே இருக்கும். வயல்லலாம் வாய்க்கால் தண்ணியும் அதில் கிணறு வெட்டி வச்சுருப்போம் கோடையில் சாகுபடி பண்ணுறதுக்கு, அந்த தண்ணியும் ஒன்றாவே நிற்கும். அதே மாதிரி மழை காலத்தில் புஞ்சை நிலங்களில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் 2 அடியில் தண்ணி நிற்கும் அந்த வாய்க்கட்டில். அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கிணறு வெட்டி போட்டோன்னா அந்த மழை காலத்தில் அப்புறம் அந்த 2 அடி தள்ளி நிற்கிறதுனால மேலே வந்து இந்த செம்மண் தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 20 அடி ஆழம் வரைக்கும் அந்த செம்மண், அதுக்குள்ள தான் பாறை இருக்கும். அந்த கிணறு அப்படியே இடிஞ்சு கீழே போயிடும், தூர் அள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிணறு பெரிய வாய்க்கட்டாக இருக்குன்னா வாய் இடிஞ்சு போயிடும். அப்போ பெரிய பனைமரத்தை வெட்டி அதில் போட்டுருவாங்க, குறுக்க போட்டு அதில் தான் இரவப்பற்றல் வைக்கணும். அதே மாதிரி பொங்கலப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழுக்கு முறை ஏறுவாங்க. எங்கள் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வச்சு கட்டியிருப்போம் அந்த 20 அடி வரைக்கும் உடையாமல் இருக்கிறதுக்கு. அதில் வந்து தன் தரையிலேருந்தே 2 அடி 3 அடி ஆழத்தில் தண்ணி கிடக்கும். நாங்கள் வந்து வழுக்கு முறை ஏறிட்டு அந்த கிணத்துல எது தோட்டத்தில் உள்ள கிணத்துல 2 அடி ஆழத்தில் குளிச்ச அனுபவம்லாம் உண்டு.
1: சரி, இப்படி தண்ணி அப்படியே அபரிவிதமாக கிடைச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு தண்ணிக்காக சிரமப்படுற காலத்திலையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன இதுக்கு இடையில என்ன இங்க காணா போயிருச்சு நீங்க நினைக்கிறீங்க?
0: இது அடிப்படையா விளங்குறது வந்து பருவநிலை மாற்றம், மழை பொழிவு குறைவு. இயற்கையே அதாவது வந்து இந்த எல்நினோ லால்னினோன்னு எல்லாம் சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில். இந்த பருவநிலை மாற்றங்கிறது 25 ஆண்டுகளுக்கு ஒரு சுழற்சி வந்து மாறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அந்த பருவநிலை மாற்றத்தினால அடிப்படையான மழை பொழிவு குறைவு ஒன்று. அடுத்து வந்து நம்முடைய கிட்ட உள்ள தண்ணீர் சிக்கனங்கிறது, தண்ணீர் சேமிப்பு, மழை நீர் அறுவடைங்கிறது நம்மக்கிட்ட குறைஞ்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த செங்கல் மாவட்டத்தெல்லாம் வந்து ஏரிகள் மாவட்டம்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டமே அவ்வளோ கண்மாய்கள் இருக்கும். நம்மளோட பாரம்பரிய அறிவு, நம்மளோட தமிழோட மரபு என்னென்னா, ஒரு ஏரியில் நிறைஞ்ச தண்ணி அது அப்படியே போய் அடுத்து நேராக ஆறுக்கு போகாது. அதனுடைய ஏரி கழிமுக பகுதி வந்து அடுத்த ஏரியோட தொடர்ச்சி இருக்கும். அதனுடைய கழிமுக பகுதி அடுத்த நிலையில், ஏன்னா அந்த உயரத்துக்கு இணையான ஏரிகள் இருக்கும். மேல்மட்டத்தில் ஒரு ஏரி இருக்குன்னா அதனுடைய கழிமுக பகுதி அதுக்கு கொஞ்சம் பள்ளமான ஏரிக்கு போகும். அந்த தண்ணி போய் கழிமுக பகுதி வந்து அடுத்துக்கு பள்ளமான ஏரிக்கு போகும். இப்படி போய் கடைசி நிலையில் தான் வந்து ஆறுக்கு போகும். இது வந்து படிப்படியாக நம்முடைய பாரம்பரிய அறிவியல் படி இதை வந்து நம்ம முன்னோர்களை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். நிறையா ஏரிகள் வந்து காணாமே போயிருச்சு. இப்போ எங்கள் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளங்கள் நகர்ப்புறத்தில் மன்னர் வெட்டியிருந்ததாக சொல்கிறாங்க. நிறையா குளங்களை தூத்துட்டு தான் அரசு கட்டிடங்களே உருவாகியிருக்கு. அது மாதிரி வந்து நிறையா நம்ம எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த சேமிக்கிற இடத்த பூரா நாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டோம். அது தண்ணிக்கான சேமிப்பாக இடமா இல்லாமல் நாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டோம். அது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரிகளை வந்து தமிழில் அழகாக சொல்லுவாங்க, ஏந்தல்பாங்க. மண்ணு மேலே தண்ணியை ஏந்தி நிற்கிறதுனால அதுக்கு பேர் ஏந்தல்கள். அதே போல் காடுகள் இருந்தது ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தீங்கன்னா, சாமி சோலைகள்னு சொல்கிறது, கோயில் காடுகள்னு வந்து அது இயற்கையே வந்து எப்படின்னா ஒரு வரையறை வச்சுருப்பாங்க. அதாவது வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் சட்டம் போடுது, காட்டை பாதுகாக்கணும், அந்த இடத்துல மண் எடுக்கக்கூடாது. ஆனால் மனிதர்கள்கிட்டே ஒரு இயற்கை கட்டுப்பாடு என்ன இருந்ததுன்னா, சாமி சோலை அதாவது கோயில் காட்டில் வந்து ஒரு குச்சி கூட சொல்லி எடுக்க மாட்டாங்க, அதில் உள்ள மரத்தை வெட்ட மாட்டாங்க. அது இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட பகுதி, அது அறிவிக்கப்படாத பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதில் உள்ள மரங்கள் காடுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தாங்கல்னு பேர். ஏன்னா மழை நீரை வந்து நேராக மண்ணுக்குள்ளே போகாமல் அது வேகமாக போய் மண்ணுக்குள்ளே கீழே இறங்கிடும். அந்த மரங்களை வந்து தடுத்து நிறுத்தி அந்த இலைகள் மூலமா, மர கிளைகள் மூலமா வழிஞ்சு மரத்தோட தூறு பகுதியில் போறதுனால அந்த காடுகளுக்கு தாங்கல்னு பேர். இதெல்லாம் நம்ம தமிழ்ல தான் இந்த மாதிரி சொல்லாடலே பார்க்க முடியும். இந்த மரபுவழி அறிவையும் மரபுவழி அந்த அமைப்பு முறையையும் வந்து நம்ம மாத்திட்டோம். தண்ணியை நம்ம நிறைய வீணடிச்சிருக்கோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த வயல்கள்ல சின்ன சின்ன, அதாவது 10க்கு 10 கிணறு வெட்டி இருப்போம். அதை வச்சு 1 ஏக்கர் சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா மண்ணும் அந்த வாய்க்காலும் தரையோட வந்து அந்த தண்ணி நிற்கும் மழைக்காலங்களில். அது கூட காலங்களில் ஒரு 1 அடி 2 அடி கீழே நிற்கும். அதுக்கப்புறம் ஊறி வந்துடும், அந்த தண்ணி ஊறி மேறுபடியும் வந்துடும். காலைல ஒரு ஊற்றி இறைச்சோம்னா சாயந்தரம் ஒரு ஊற்றி இறைச்சோம்னா 1 ஏக்கர் விவசாயம் பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு வந்து தண்ணி இருந்தது. இப்போ வயலில் உழுதுட்டு இருக்கோம், என்ன பண்ணுவோம்னா குளத்தில் வந்து அந்த தண்ணி அப்படி ஒதுக்கி விட்டுட்டு அந்த தண்ணி அள்ளி குடிச்சிருக்கோம். குடிச்சிட்டு போய் வயல் உழுதுருக்கோம், அந்த கிணத்துல உள்ள தண்ணி அள்ளி குடிச்சிருக்கோம். அன்னைக்கு அந்த குளத்து தண்ணியெல்லாம் யாரும் எந்த கெடும் பண்ணலை, அதை தான் குடிச்சு தான் விவசாயம் பண்ணோம், வேலை பார்த்தோம். அவ்வளோ சுத்தமாக வந்து இருந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற தண்ணி வந்து இந்த அசுத்தமாக்கப்பட்டிருக்கு மனிதருடைய செய்கையினால. நம்முடைய நுகர்வு தன்மை தன்மை அதிகமானதுனால.

0: அது அசுத்தமாகவும் மாறிடுச்சு.
1: கரெக்டாக சொன்னீங்க. அதாவது என்ன காரணங்களால நம்ம கிடைச்ச செல்வத்தை இழந்திருக்கோம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை, அதாவது கொஞ்சம் தண்ணீர் செல்வத்தை எப்படி வேளாண்க்கு பயன்படுத்துறது, என்னென்னலாம் செஞ்சால் நீர் சிக்கனத்தை கம்மி பண்ணி வேளாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள மொத்த தண்ணீருடைய பகுதி பார்த்தீங்கன்னா 3 விழுக்காடு தான் தண்ணி. அதில் 2 விழுக்காடு வந்து பனிக்கட்டிகளாக வந்து இருக்கு, கடல் நீராக இருக்கு. 1 விழுக்காடு தான் நம்ம பயன்படுத்துகிற சுத்தமான தண்ணி. அப்போ இதுல இருந்து தெரியும் தண்ணியுடைய அவசியமும் தேவை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதனால வந்து பொதுவாக வந்து விவசாயத்தில் எப்படி அதை சிக்கனமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து தண்ணி தேவையான இருந்தது, வாய்க்காலில் போய் பாஞ்சது பெருகுச்சு, நம்ம தண்ணியுடைய கஷ்டம் இல்லாமல் விவசாயம் பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவைங்கிறது அன்னைக்கு நமக்கு அறியலை, அறிவியல் ரீதியாக நம்ம தெரியலை. இப்போ வந்து நான்

0: தேவைங்கிறது அன்னைக்கு நமக்கு அறியலை, அறிவியல் ரீதியாக நம்ம தெரியலை. இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் உள்ள பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம், துவாக்குடியில் இருக்குது பார்த்தீங்களா, ஐஎம்டின்னு சொல்கிற அந்த
1: ஆமாங்க.
0: பாசன மேலா பயிற்சி நிலையத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் ஒரு நெல் பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவை, 1 கிலோ அரிசி உற்பத்தி பண்ணால் எவ்வளோ தண்ணி செலவழிக்கிறோம், மனிதனுடைய ஒரு நாளைய தேவை என்ன, எத்தனை லிட்டர் தண்ணி தேவை, அதே மாதிரி 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி பண்ணால் எவ்வளோ தண்ணி செலவழிக்கிறோம், 1 கிலோ எண்ணெய் உற்பத்தி பண்ண எவ்வளோ செலவழிக்கிறோம், அந்த புள்ளிவிவரமெல்லாம் நான் அந்த பயிற்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே தண்ணீர் வந்து பயிருக்கு கொடுக்கணும். பொதுவா ஒரு அடிப்படையில ஒரு கருத்து என்னன்னா, தண்ணீர் வந்து பயிருக்கேன்றி மண்ணுக்கல்ல. நீங்க உலகத்தில் உள்ள தண்ணி எல்லாம் தட்டி கொண்டாந்து மண்ணுக்கு கொடுத்தாலும் மண்ணுக்கு பத்தாது, அப்ப அதுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, நம்மளால கொடுக்கவே முடியாது. அந்த பயிர் எவ்வளவு எடுத்துக்கணுமோ அதுக்கு தேவை என்னவோ அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். அதுக்கு மேல தண்ணினாலும் அதோட பயிரோட வளர்ச்சியை பாதிக்கும், அது எந்த பயிரா இருந்தாலும். அதனால இப்ப நம்ம ஒரு பயிருக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ, அது ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதுமானது. ஏரியில வச்சு பாய்ச்சணும், கிணறுல வச்சு தண்ணி பாய்ச்சணுங்கிறது பதிலாக, இன்னைக்கு வந்து ஒரு பயிருக்கு எவ்வளவு தண்ணி தேவை, எவ்வளவு அளவு தேவை, 1 ஏக்கர்ல எவ்வளவு பயிர் வச்சிருக்கோம், அந்த பயிருக்கு எவ்வளவு தேவைங்கிறத துல்லியமா கணக்கிட்டு பண்றதுதான் அந்த துல்லிய பண்ணையம். அதாவது வந்து சொட்டு நீர் பாசன முறைகள் துல்லிய பண்ணைங்கிறது வந்தது. அரசாங்கமே முன்முயற்சி எடுத்து இருக்கிற நிலப்பரப்பை, பாசன பகுதியை, விவசாய பகுதியை சொட்டு நீர் பாசன அமைப்பு முறையை உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அவசர சட்டத்தை விலக்கிட்டு விவசாயத்தை பண்ண சொல்லணும்.
1: நீ சொல்றது பெருங்கடவால இருக்கு.
0: கண்டிப்பா அதை செய்யணும், காலத்துடைய கட்டாயம் அது. இப்ப எங்க ஊர்ல நாங்க எங்க புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாங்க ஆலங்குடி பகுதியை சார்ந்தவங்க, அதாவது டெல்டா மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, எங்க ஊரை தாண்டி தான் காவிரி ஆறு போகுது. அதுல இருந்து 1 கிலோமீட்டர் வந்து எங்க நிலப்பரப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்க வந்து தண்ணீர் மட்டம் எவ்வளவு அடி ஆழத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: ஒரு 100 அடி.
0: 100 எல்லாம் போ தாண்டிருச்சு.
1: காவிரி பக்கத்துல ஓடுதீங்க?
0: ஆமா ஓடுதுதான். காவிரி வந்து எங்க தோட்டத்துல இருந்து 1000 அடி தூரத்துல தான் காவிரி ஆறே போகுது. ஆனா எங்க ஊர்ல வந்து 200 அடிக்கு கீழே நீர்மட்டம் இருக்கு எங்க ஊர்லயே. அதை தாண்டினா 300 அடி, 500 அடி, 1000 அடி எல்லாம் போர்வெல் போட்டாங்க. ஒரு போர்வெல் போட்டு ஒரு மோட்டர் ஏத்தி இறக்கம்னா 2 நாள் ஆகுது. 2 நாள் சாப்பாடு கட்டி கொண்டாந்து வச்சுட்டு தான் அந்த மோட்டரை ஏத்தி இறக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நீர்மட்டம் அவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சு. 3 நாளைக்கு தொடர்ச்சியா வந்து மின்சாரம் இல்லைன்னா அந்த பகுதியில ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனையும் தண்ணியெல்லாம் செத்துடும். ஏன்னா 300 அடியிலேருந்து கீழே தண்ணி கொண்டு வரணும். இப்போ என்னோட வயசு கிட்டத்தட்ட 50 நான் கடந்திருக்கேன். நான் வந்து ஒரு 15 வயசில், 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த நீர் மட்டமோ அந்த நீர் வளமோ இப்போ நம்ம பகுதியில் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம இழந்திருக்கோம்.
1: அப்போ நம்ம நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் விவசாயத்துக்காக சிக்கனமாக பயன்படுத்தணும். ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் நெல் பயிர் போட்டீங்க அப்படின்னா தண்ணி கட்டி தானேங்க, நீங்கள் மண்ணுக்கு இல்லைன்ட்டீங்க, அதை நான் கொண்டு எப்படி பயிருக்கு கொடுக்க முடியும் அதை சொல்லுங்க.
0: அது நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும் தான். அதாவது வந்து முழு நேரமாக தண்ணி கட்டலாம் வேண்டியதில்லை. எந்தெந்த காலகட்டங்களில் வந்து தண்ணி அதுக்கு அதிகமான தேவை இருக்குங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு அழகாக அறிவியல் பூர்வமாக நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆரம்பத்தில் நெல் வளர்கிறதுக்கு அந்த வேர் விடுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலும், அந்த காற்றோட்டம் இருந்தால் தான் நெல் பயிர் வேர் நல்லா வளரும். அதனால வந்து ஆரம்ப கட்டங்களில் தண்ணி அதிகம் தேவைப்படாது. சூழ் கட்டுற தருவோம், அதாவது வந்து கதிர் பிடிக்கிற தருணத்தில் தான் நெல்லுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். அந்த நேரத்தில் தண்ணி கூட கொடுத்தா மட்டும் போதும். அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஒன்று என்ன, ஒன்று முடிஞ்ச வரைக்கும் வந்து நமக்கு வந்து தானிய பயிர்கள், உணவு உற்பத்தி பயிர்கள் தேவையான அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம், நிறையா உணவு உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதனால வந்து எல்லாருமே நெல் தான் போடணுங்கிறது இல்லாமல் மாற்று பயிர்களுக்கு, அதாவது தண்ணீர் சிக்கனமுள்ள பயிர்களுக்கு வந்து விவசாயிகள் மாற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்குது. நம்ம அதுக்கு அது வந்து நம்மளை மாற்றிக்கணும், இல்லைனா காலம் நம்மளை மாற்றி வச்சிடும்.
1: சரிங்க, இப்போ நம்ம பணப்பயிர்கள் எல்லாம் பண்றோம், முக்கியமா நெல்ல கூட மாத்திக்கங்க அப்படின்றீங்க, கரும்பு இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கும் வந்து ஃபுல்லா தான் பாய்ச்சறோம். அதுக்கெல்லாம் நீ என்ன மாற்றுவழி சொல்றீங்க?
0: இல்ல அதுக்குமே சொட்டு நீர் பாசனம் இருக்கு, அது மண்ணிலே புதைச்சிடலாம். கரும்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொட்டு நீர்,
1: கரும்பு தென்னை
0: எல்லாத்துக்குமே இருக்கு. நீ ஒவ்வொரு பயிருக்கும், அதாவது வந்து அதுல சொட்டு நீர் பாசனத்துல இன்லைன் ட்ரிப் ஆன்லைன் ட்ரிப்னு இருக்கு. உள்ளறவே வந்து ரொம்ப குறைவா தண்ணி உள்ள இடத்துல, ரொம்ப அழுத்தம் குறைவா உள்ள இடத்துல இன்லைன் ட்ரிப், அதாவது சொட்டு சொட்டா வர்றது. அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா தேவை அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது ஆன்லைன் ட்ரிப், அது மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு விதமா இருக்கு, எது செஞ்சாலும் சொட்டு நீர் பாசனத்துல செய்யணும். அடுத்து தெளிப்பு முறைகளும் இருக்கு. இப்ப ரெயின் கன் எல்லாம் இருக்கு, ஒரு 10 நிமிஷத்துல 1/2 ஏக்கரை வந்து சுத்தி வந்துடும் அந்த ரெயின் கன்ங்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா பணுக்கிற விதமா இருக்கும். 10 நிமிஷம் தான், ஒரு 1/2 ஏக்கரை சுத்தி வந்துடும், அடுத்த 10 நிமிஷத்துல அடுத்த பகுதியை சுத்தி வந்துடும். அது மாதிரி தெளிப்பு நீர் பாசனமும் செய்யலாம்.
1: இப்ப நீங்க சொல்றதெல்லாம் முதலீடு அதிகம் இல்லைங்க?
0: இல்ல இல்ல, முதலீடு இருந்தாலும் அரசு மானியத்துல நிறைய திட்டங்கள் இருக்கு. அரசு வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் திட்டங்கள் நிறைய இருக்கு. அது சொட்டு நீர் பாசனத்துக்கு அவ்வளோ திட்டங்கள், மானிய திட்டங்கள் இருக்கு.
1: சரிங்க, இப்ப நீங்க அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குழாய்கள் இருக்குல்ல, அந்த குழாயை எத்தனை வருடத்துக்கு பயன்படுத்தலாம்?
0: நீங்க அதுல வந்து மெயின் லைன் சொல்லுவோம், மெயின் லைன்னா அது ஒரு முதன்மையா வந்து அந்த மோட்டார் கிணறுல இருந்து போர்ல இருந்து எடுத்துட்டு அந்த பகுதிகளுக்கு கொண்டு போறது மெயின் லைன் சொல்லுவோம். அந்த அமைப்பெல்லாம் அதுல சப் மெயினும் வரும். அதுல அது வரைக்குமே அது பயன்படுத்திடலாம். அது எவ்வளவு காலம், ஏன்னா மண்ணுக்குள்ள கீழே இருக்கிறதுனால அது சேதம்

0: இல்ல பிவிசி பைப் தான் புதைக்க போறோம். மெயின் லைனோ அது சப்மெயினோ வந்து எந்த சேதமும் ஆகுறதில்ல, மண்ணிக்கல இருக்கும். அதுலேருந்து வெளியில் எடுக்கிற குழாய்கள் லேட்ரல்னு சொல்கிறோம். அந்த லேட்ரல் வந்து 12 mm 16 mm இருக்கும். பெரும்பாலும் தண்ணி நல்ல வசதி இருந்தால் 16 mm போட்டுக்கலாம். அது வந்து எல்லா பயிருக்கும் எல்லா காலத்துக்கும் ஏற்றதாக இருக்கும். அந்த 16 mm போட்டோம்னா அந்த லேட்ரல் அதுலேருந்து மினி லேட்ரல்லாம் வரும். அப்போ தென்னைக்குனா ஒரு ஒரே இடத்துல 4-5 வயர் போட்டு அந்த மினி லேட்ரல் போட்டு போடலாம், இல்லாட்டி டீ டேப் போடலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப காய்கறி பயிர் அப்படின்னா அது இன்லைன் ட்ரிப்பு, அது சொட்டு சொட்டா வர்றது, அது ரொம்ப தண்ணி குறைவாக இடத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்தலாம்.
1: ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு,
0: கண்டிப்பா இருக்கு.
1: சரிங்க, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு 35 வருடத்திற்கு முன்னாடி மழை நிறைய பெஞ்சது, 3 நாள் கூட அடமழை பெஞ்சது அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா அறிவியலாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருட வருடம் பெய்யக்கூடிய மழை அளவு வந்து கரெக்டா தான் இருக்கு. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல எவ்வளவு மழை பெஞ்சோ அதே மழை தான் இன்னைக்கும் பெய்யுது அப்படின்றாங்க. அதை பத்தியான உங்களோட கருத்து என்ன? இல்ல நம்ம மழைநீர் சேகரிப்பை இனிமேட்டு நம்ம எப்படி செஞ்சுக்கலாம் அப்படி பெய்யுது அப்படின்னா?
0: இல்ல இது வந்து அரசுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு, அரசுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சவால் இருக்கு. பருவநிலை மாற்றத்தினுடைய விளைவுகள்ல முதன்மையானது மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவுல என்ன நடந்திருக்கு இப்ப அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய சராசரி மழை அளவு பெய்யும். நீங்க கணக்குலாம் சரிதான், ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை அளவு சராசரி மழை பெய்யும். அது எப்படி பெய்யுங்கிறதான் கேள்வி. அது என்ன பிரச்சனைனா, ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாள்ல பெய்யும். ஓரிரு நாள்ல பெய்யல, நீங்க எந்த அண்டா உண்டா வச்சும் அதை பிடிக்க முடியாது.
1: என்ன செய்யணும்?
0: அதான் சொல்ல வரேன். ஓரிரு நாள்ல பெய்யும். இப்ப பருவநிலை மாற்றத்தோட விளைவுகள் நான் சொல்றேன். ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை அளவு சராசரியா பெய்யணும். இப்ப வந்து ஜூன் ஜூலைல 1 mm பெஞ்சிருக்கு, ஆகஸ்ட் செப்டம்பர்ல பெஞ்சிருக்கு, அடுத்து பருவநிலை காலத்துல எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நம்ம வரையறை வச்சுக்குவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க வந்து சரியான கோடை நேரத்துல இப்ப புயல் சின்னம் உருவாயிருக்கு, இப்ப அக்னி நட்சத்திரம் வெயில் அடிக்க வேண்டிய நேரம், இப்ப கோடை வந்து உருவாயிருக்கு, இப்ப இந்த மழை பொழிவுனால எந்த பயனும் விளைய போறதில்ல. ஆனா கொஞ்சம் வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கும், அவ்வளவுதான். இது பருவமழை காலங்கள்ல அந்த மழை பெய்யறது இல்ல. அப்ப அறுவடை நேரத்துல வந்து மழை பெஞ்சும், சாகுபடி நேரத்துல மழை பெய்யாம போறது இந்த பிரச்சனை இருக்கு. ஒண்ணு இன்னும் ஒண்ணு, அந்த ஓரிரு நாள்ல பெய்யறத நம்ம எந்த அண்டா குண்டா வச்சும் பிடிக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இது பெய்யற மழையை வந்து கடற்கரை ஒட்டிய பகுதியில் பெய்யும். சமவெளிகள்ல பெஞ்சாதான் அது வந்து நீரோடையா வாய்க்கால்ல ஆறுகள்ல அங்கே குளங்கள்லாம் பெருகி வந்து கடைசி நேரத்துல கடலுக்கு வரும். ஆனா இப்ப உள்ள இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய விளைவு கடலை ஒட்டிய பகுதியில் பெய்யும், பெஞ்ச உடனே கடல்ல போய் கலந்துரும். அப்ப நிலத்தடி நீர் மட்டம் உயராது, குடிநீர் பிரச்சனை வரும், சாகுபடி நில தண்ணீருக்கான பிரச்சனை வரும். இதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். இதை நம்ம வந்து யாருக்கோ வந்த விருந்துன்னு ஒதுங்க முடியாது, எதிர்கொண்டுதான் ஆகணும்.
1: ஒரு சமூகமா எல்லாத்தோட கூட்டு பொறுப்பும் கூட.
0: ஆமா,
1: சிறப்பு ஐயா. இதுவரை எங்களோட இணைஞ்சுக்கிட்டு வேளாண்மையில எப்படி நீர் மேலாண்மை செய்து கொள்வது, அதுக்கு சொட்டு நீர் பாசனம் ஒன்றே வழி, மழை நீர் சேகரிப்ப ஒரு சமூகமா எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி
1: ஐயா. இப்ப இந்த மழைநீர் சேகரிப்பு குறித்தோ அந்த சொட்டு நீர் பாசனத்துல எந்த பயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு சில விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும்னு விரும்பலாம். அப்ப உங்களை தொடர்பு கொள்றதுனா எந்த எண்ணங்க தொடர்பு கொள்ளலாம்?
0: 9943 திரும்பவும் 4337 இதில் வாட்ஸ்அப் இருக்கு. பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, நான் அதில் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறேன்.
1: அதாவது நேர்களை திருப்பியும் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 99 433 433 76.
2: நாம கொடுக்கக்கூடிய தண்ணி மண்ணுக்கு இல்ல பயிருக்கு தான். பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான தண்ணி அளவை மட்டும் நாம கொடுத்தா நிச்சயமா நீர் சிக்கனத்தை அந்த இடத்துல நாம கடைபிடிக்க முடியும். இன்னொன்னு, குறைஞ்ச தண்ணியிலேயே வளரக்கூடிய பயிர்களை மாத்தி மாத்தி நாம சாகுபடி செய்யறது மூலமாவும் தண்ணீர் தேவைய சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய விவசாயத்துல நீர் மேலாண்மைய எந்த அளவுக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கறத இது வரைக்கும் ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்காடு SP காமராசர் ஐயா அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து மனோட ஆரோக்கியத்தையும் விவசாயத்தையும் மேம்படுத்துற இயற்கை உழவர்கள் யாரு அப்படின்னா மண்புழுக்கள் தாங்க. இந்த மண்புழுக்கள் மண்ணை தொலைச்சி காற்றோட்டத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கரிம கழிவுகளை சிதைச்சி சத்துமிக்க மண்புழு உரமா மாத்துறது, அப்புறம் மண்ணோட நீர் தேக்கும் திறனையும் மேம்படுத்துறதுல மிகப்பெரிய சாமர்த்தியசாலி நம்ம மண்புழுக்கள் தாங்க. சரிங்க, இந்த மண்புழுக்கள்ல எத்தனை வகை இருக்கு? பொதுவா மண்ணுல வாழ்ந்து உயிர்ம பொருட்களை உண்டு அவற்றை செரித்த வடிவில் கழிவா வெளியேறதுதான் மண்புழு உரம்னு சொல்றோம். இத பத்தி எடுத்து சொல்றாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே.

0: அவங்க.
1: இங்க எல்லாருக்குமே தெரியும் மண்புழுவை பத்தி, மண்புழு உரத்தை பத்தி தெரியும். அதாவது எந்த பண்ணை கழிவுகளும் அல்ல எல்லா வீட்டு கழிவுகளையும் ஒரு உரமா மாத்துறதுக்கு வந்து மண்புழு உபயோகிச்சோம்னா அது வந்து மண்புழு உரம்னு சொல்றோம். மண்புழு வந்து உழவனின் நண்பன் என்றும், நிலத்தின் குடல் என்றும், இயற்கையின் கலப்பை என்றும் நம்ம நல்லா வர்ணிக்கிறோம். மண்புழு வந்து மண்ணுக்குள்ள இருந்துகிட்டே ஆரவாரமின்றி பல புதிய பெரிய சாதனைகளை வந்து நமக்கு பண்ணுது. நம்ம இப்பதான் அதை வந்து கருத்தில் கொண்டு அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பயோகோல்டு, அதாவது மண்ணியல் தங்கம் என்றும் அழைக்கிறாங்க. அதாவது மண்ணில் இருக்கிற முதுகெலும்பில்லாத புழுக்கள் வந்து இருக்கிறது 80% புழுக்கள் வந்து மண்புழுக்கள் தான். நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3627 மண்புழு வகைகள் உள்ளன. அதில் இந்தியாவில் மட்டும் 464 வகை உள்ளன. அதுல வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 45 வகையான மண்புழுக்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம கொண்டு வரப்பட்டதாக இருக்குது. மண்புழுவர்கள் மண்ணுக்கு அதன் மூலம் மனிதனுக்கு ஆற்றும் தொண்டு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதன் உரம் வந்து எப்படின்னா தாவர வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் மண்ணின் இயற்பியல், இயற்பியல்னா அது மண்ணோட இறுகுத்தன்மை, அதாவது இறுக்கமா இருக்குதா இல்ல பொல பொலன்னு இருக்கா, மண் எப்படி இருக்கு, அதுதான் இயற்பியல். வேதியியல்னா ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு சத்து ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒரு சத்து ரிலீஸ் ஆகும், சீக்கிரமா அப்சார்ப் ஆகும், அந்த மாதிரி வேதியியல் தன்மை. மற்றும் உயிரியல் தன்மைனா என்னன்னா நிறைய மைக்ரோ, இது மண்புழு இருக்கிறதுனால ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து அதிகமாகறதுனால உயிரியல் தன்மையும் மேம்படுது. அதனால மண் வந்து தரமான மண்ணாக மாறுகிறது. இப்ப வந்து மண்புழு தயாரிக்கிறதுக்கு நிறைய நிலைகள் உண்டு. அதுல நிலை ஒன்று, மட்கக்கூடிய கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக நம்ம மாற்றலாம். அந்த மாதிரி உலோகம், கண்ணாடி, இந்த மாதிரி ஏதாவது பீங்கான் பொருட்கள், பாலித்தீன் பேப்பர், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரித்து எடுத்துடணும். மட்கக்கூடிய கழிவுகளை ஒரு சாண கரிசல் தெளித்து மூடம் போட்டு 20 நாட்கள் வந்து நம்ம அந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த சாண எரிவாய் கழிவு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உலர்ந்த கால்நடை கழிவுகளை வந்து உடனடியாக நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். மண்புழு உர படுக்கை வந்து எப்படி இருக்கணும்னா கீழே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கணும், தரை வந்து ரொம்ப கடின தரையா இருக்கணும். ஏன் அப்படின்னா மண்புழு வந்து தொலை போட்டு உள்ள போயிடும், வேகமா உள்ள போயிடும். அதே மாதிரி அது சத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது வந்துட்டு கீழே அப்படியே அப்சர்வ் ஆகி மண்ணில் அப்சர்வ் ஆகி வீணா போயிடும். அதனால அடியில தரை வந்து கடினமா இருக்கணும், மேல வந்து கவர்டா இருக்கணும், அதாவது நேரடி சூரிய வெளிச்சம் இல்லாம மேல வந்து கவரா இருக்கணும், பட் காற்றோட்டமான இடத்துல இருக்கணும். எப்பயுமே மேல வந்து கவர் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பிட்டு, அது வந்து நம்ம நிலத்துக்கு அடியிலையும் போடலாம், நிலத்தை வந்து குழி தோண்டி அதுக்குள்ள வந்து ஒரு கடின தரை அமைச்சு அதுலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல நிலத்துக்கு மேல தொட்டி அமைச்சும் நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். இல்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ஏதாவது வீணா போன இடம் உங்களுக்கு மண்புழு புழுக்களையும் மண்புழு உரத்தையும் தனியா பிரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மண்புழு உரத்தை சேகரிச்சு வைக்கணும். இதுதான் 4-5 நிலைகள். இப்ப வந்து மண்புழு உற்பத்தி முறைகள் நிழல் பாங்கான இடத்துல இருக்கணும். 20 நாட்கள் நம்ம வந்து மண்புழு உரத்துக்கு தேவையான கரிம கழிவுகளை வந்து ஒரு இடத்துல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிட்டுன்னு சொல்ற அந்த குழிக்குள்ள நம்ம போட போறோம். அந்த குழி போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிக்கா வேஸ்ட், அந்த ட்ரை அதாவது காய்ந்த புட்கள் அல்லது வந்து தென்னை கீற்று இல்லை ஏதாவது மண் இது மாதிரி அடியில் ஏதாவது ஒன்று போட்டுடணும். தொட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா நீளம் வந்து எவ்வளோ தூரம் வேணா இருக்கலாம், பட் அகலம் வந்து 3 அடி, ஹைட் வந்து 2 அடி அளவு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா கீழே போய் அதை சாப்பிட்டு எடுத்து திருப்பி திருப்பி விட்டு அதை நம்ம பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அகலமாக இருந்தாலும் சென்ட்ரலில் இருக்கிறத நம்ம வந்து திருப்பி விட முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 அடி ஆழம், 3 அடி அகலம், நீளம் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொட்டியை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். கீழே வந்து ஏதாவது ட்ரையாக காய்ந்த இலைகளோ காய்ந்த புட்களோ அல்லது வந்து தென்னை கீற்றுகளோ போட்டுட்டு அது மேலே வந்து 50% மக்கணும் பண்ணை கழிவு வந்து நம்ம அது மேலே போடுறோம். அதுக்கு மேலே வந்து மண்புழு விடுறோம். நம்ம நார்மல் தொட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோக்குள்ள வந்து 1000 புழு இருக்கு அப்படின்னா அந்த 1000 புழு அந்த இதுக்குள்ள விட்டுடலாம். மேலாப்புல போட்டாலே போதும், இதுக்கு டக்குன்னு உள்ள போயிடும். இதுக்கு வந்து வெளிச்சம், சூரிய வெளிச்சம் அவ்வளவோ பிடிக்காது. ஸோ உள்ள போயிடும். உள்ள போயிட்டு அதை என்ன பண்ணும்னா இந்த எல்லாத்தையும் சாப்பிடும். இது ஒன்னா சாப்பிட சாப்பிட மண்புழுடைய எச்சம் வந்து மேலே குரணு குரணியா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துட்டே வரலாம். இல்ல நீங்க சின்ன தொட்டியா போட்டுட்டீங்கன்னா மொத்தமாவே எடுத்துக்கலாம். இப்ப எப்படின்னா ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டில மக்கின உரம் போடுறோம், அதுல வந்து மண்புழு விட்டுட்டோம்.

இந்த மண்புழு விட்ட பிறகு நம்ம வந்து தண்ணீர் தெளிச்சுட்டே இருக்கணும். அதாவது காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. கிட்டத்தட்ட 60% வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ட்ரையா இருந்துச்சுன்னா மண்புழுவால வாழ முடியாது. சோ 60% தண்ணி இருக்கணும். அது எப்படி பாத்தீங்கன்னா, எடுத்து மண்புழு உரத்தை புடிச்சு மண்ணு வந்து புல புலன்னு விழணும், பட் கையில வந்து ஈரம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈரம் இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதனால காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும். அதிகமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கிளறி விடணும். அதாவது மேல இருக்கிறது மக்கிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கிறத அப்படியே மாத்தி விடும் போது இது எப்படி போகும்னா, ஆர்கானிக் வேஸ்ட் எங்க இருக்கோ அங்க எல்லாம் ஓடி ஓடி போய் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட சாப்பிட தீர தீர அவங்க கீழே போய்கிட்டே இருப்பாங்க. எங்க அதுக்கு உணவு கிடைக்குதோ அங்க போய் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சோ அதுக்கு சாப்பிடுற மாதிரி நம்ம வந்து அந்த இடத்த வந்து அது மெல்லமா கிளறி விடணும். கிளறி விடும் போது மண்புழு வந்து டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நாள் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும். ஏன்னா இது நமக்கு சூழ்நிலை இல்லையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதோட நார்மலா மறுபடியும் அது ஆக்டிவிட்டிஸ் வந்து தொடங்கும். அப்புறம் எப்படி போடணும்னா, 60% ஈரமா இருக்கணும். அதாவது 1 மீட்டர் நீளம் மற்றும் 1 மீட்டர் அகலம் மற்றும் 0.5 மீட்டர் வந்து உயரத்துக்கு வந்து 2 கிலோ மண்புழு வரும். தட் இஸ் 1000 to 1500 புழுக்களை. அதாவது புழுவோட எண்ணிக்கை வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வெயிட் பாக்குறப்ப ஒரு புழு வந்து மாறி மாறி வெயிட் இருக்கும். ஸோ எண்ணிக்கை வந்து சுமாராக தான் 1000 to 1500 புழுக்கள் வரல இருக்கும். இது காலையிலையும் மாலையிலும் தண்ணி தெளிக்க வேண்டும். இந்த மண்புழுவத்தை வந்து ஊற்றமேற்றலாம். ஊற்றமேற்றதுக்கு அசோஸ்பைரம், பாசோபாக்டீரியா இந்த மாதிரி உயிரிழங்களை வந்து இதுல 20 நாட்களுக்கு அப்புறம் இதுல ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமான சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். 1 டன் அளவிற்கு 1 கிலோ அசோஃபாஸ் பாசோபாக்டீரியா இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். மண்புழு வந்து எப்படி முதிர்ந்துருச்சு, இது எப்படி அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்புழு உரம் ரெடியான பிறகு நமக்கு ஃபுல்லா நல்ல குறைய நல்லா தெரியும். இன்னைக்கு அறுவடை பண்ண போறோம்னா 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணி அடிக்கிறது வந்து நிறுத்திடணும். கொஞ்சம் ட்ரையா இருந்தாதான் இதை சீவ் பண்ணுவாங்க. அதாவது ஜலிச்சு எடுக்கணும். ஜலிச்சு எடுக்கிறப்பதான் மண்புழு உரம் கிளையும், மண்புழுக்கள் அதோட முட்டைகள் எல்லாமே வந்து மேல அந்த ஜல்லடையிலே இருக்கும். அதுக்கு 2 வகையான ஜல்லடை, நார்மல் ஜல்லடையை வச்சுக்கலாம், இல்ல ரவுண்ட் ஷேப்ல இப்படி திருக திருக அப்படியே விழும் கீழே, அந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கலாம். இப்ப உங்க வீட்டிலேயே நீங்க தொழுவரத்தை வந்து கொண்டு போய் உங்க வயலே இட போறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜலிக்க தேவையில்லை. பெரிய புழுக்களை மட்டும் நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னா, பசும் சாணம் இருக்கல, பச்சை கலர் இருக்க சாணத்தை வந்து அங்கங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இது எப்படி எடுனா, இது சாப்பாடை தேடி தான் வரும். அதனால எல்லா புழுக்கள், பெரிய புழுக்கள் எல்லாமே அந்த பசும் சாணத்தை நோக்கி வந்துடும். சோ அந்த புழுக்களை மட்டும் நம்ம எடுத்து வச்சு அடுத்த தடவை போடுறதுக்கு வச்சுக்கலாம். மித்த அப்படியே மித்தது எல்லாத்தையும் உங்க வயலே இட்டுலாம். மேக்சிமம் உங்க வயலுக்கு நீங்க மண்புழு உரத்தை தயாரிச்சீங்கன்னா அப்படியே முக்கியமான நிறைய புழுக்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மித்தது அப்படியே சின்ன சின்ன மண்புழுக்கள் அதோட முட்டைகள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் போட்டீங்கன்னா உங்க நிலம் வந்து நல்ல வளமான மண்ணா மாறும். இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, நம்ம என்ன மூலப்பொருள் போடுறோமோ அதுக்கு தகுந்தாற் போல சத்துக்கள் வந்து வேறுபடும். நார்மலா நம்ம சத்துக்கள் சொல்றது வந்து கரிமச்சத்து, ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் சொல்றது 9.5 to 11.8% இருக்கு. தலைச்சத்து 0.5 to 1.5% இருக்கு. மணிச்சத்து 0.1 to 0.3%. சாம்பல் சத்து இருக்கு. சோடியம் இருக்கு. கால்சியம், மெக்னீசியம் சத்து இருக்கு. தாமிரம் அதாவது காப்பர், இரும்பு சத்து, ஜிங்க், சுத்தநாகம் மற்றும் சல்பர், கந்தக சத்து, எல்லா சத்துக்களுமே அதிகமா இருக்கு. அது இல்லாம நிறைய அமினோ அமிலங்கள் இருந்து எல்லாமே பயிருக்கு தேவையான எல்லா ஊக்கிகளுமே அதுல இருக்கும். இது எப்படி சேமிக்கணும், இப்ப வந்து மண்புழு உரம் தயாரிச்சிட்டோம், இப்ப வந்து நம்ம மார்க்கெட் பண்றோம் அப்படின்னா, இந்த மண்புழு உரத்தை இன்னைக்கு நம்ம போட போறதில்ல, கொடுக்க போறதில்ல, பேக் பண்ணி அனுப்ப போறதில்ல அப்படின்னா, ஒரு நிழலான இடத்துலதான் அதை வந்து நம்ம வந்து குமிச்சுதான் வைக்கணும். எல்லாத்தையும் ஜலிச்சு ஒரு இடத்துல நிழலான இடத்துல வந்து குமிச்சு வைக்கணும். அந்த குமிக்கும் போது அதுக்கு வந்து 40% வந்து ஈரப்பதம் இருக்க மாதிரி சூரிய ஒளி படாதவாறு இருக்கணும். இல்லைன்னா அதுல இருக்க நியூட்ரியன்ட்ல லாஸ் ஆயிரும், சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும். சோ இன்னைக்கு நீங்க பேக் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா இன்னைக்குதான் அதை வந்து பேக் பண்ணணும். முத நாளே பேக் பண்ணி வச்சிருந்து ஒரு 2 நாள் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு எல்லாம் அனுப்பக்கூடாது. அப்படின்னா நியூட்ரியன் வந்து நிறைய சத்துக்களை வந்து அதிகமா வேஸ்டா போயிடும். அதனால எப்ப நீங்க அனுப்ப போறீங்க, பேக் பண்ணி அனுப்ப போறீங்க அப்படின்னா, இது வந்து அப்பதான் நம்ம வந்து பேக் பண்ணணும், பையில நிரப்பி அனுப்பணும். மண்புழு உரத்தின் நன்மைகள் பார்த்தோம்னா, மற்ற உரங்களை விட மண்புழு உரத்துல அதிகமான சத்துக்கள் இருக்கு. இதுல அதிக நுண்ணுயிர் சக்தி இருக்கு. இப்ப வந்து ஹியூமஸ்ங்கிற அந்த ஒரு ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும் போது பாஸ்பரஸ், மணிசத்து வந்து எப்பயுமே மண்ணில் வந்து ரொம்ப இறுகப்பட்டு இருக்கும், பயிரால எடுக்கவே முடியாது. இப்ப மண்புழு உட போடுறப்ப அந்த பாஸ்பரஸ் வந்து லூஸ் ஆகும், கால்சியம் பாஸ்பரஸ், மெக்னீசியம் பாஸ்பேட் எல்லாம் அதனா அப்படி லூஸ் ஆனா அந்த மணிச்சத்து வந்து ஈஸியா கிரகிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதனால வந்து சத்துக்களும் அதிகமாகும், மண்ல இருக்க சத்துக்களும் வந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். மண்ல காற்றோட்டம் அதிகமா இருக்கும் நிறைய, அதாவது மண்புழு மட்டும் இல்ல, மண்ணுக்குள்ள லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் சொல்ற நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு நுண்ணுயிரில் இருக்கு, அதுவும் அதிகமாகும். இப்ப வந்து நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் போறும்போது இதெல்லாம் தான் வந்து நன்மைகள் செய்யும் நிறைய விஷயங்கள் வந்து மண்ணில இருந்து நமக்கு கிடைக்கும். அதனால நிறைய சத்துக்கள் இருக்கும். அசோஸ்பைரம், பாசோபாக்டீரியா இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஊற்றமேற்றி போடுறோம்ல, மண்ணுக்குள்ள போயிட்டு அது வந்து ஜியோமெட்ரிக்லாம் மல்டிப்ளை ஆகும். அதனால 1, 4, 16 அப்படி மல்டிப்ளை ஆகி நிறைய ஆனோம்னா அது என்ன பண்ணும், காற்றுல இருக்க தலைச்சத்தை வந்து கிரகிச்சு பயிருக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும்.

0: ஸோ பயிர்களுக்கு வந்து நிலத்திலிருந்து நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், இந்த உரத்திலிருந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிறப்போ பயிர் வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும். இந்த மண்புழு உரம் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 5 டன் அளவுக்கு வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம். அதே மரங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வாழை மரத்தெல்லாம் ஒரு மரத்துக்கு 5 கிலோ. இதுவே வந்து நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா இதில் மண் போடுறீங்களா அதில் 40% வந்து இந்த மண்புழு உரத்தை நம்ம வந்து போட்டு அது கூட மண்ணை கலந்து அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து வளர்க்கலாம். எப்பயும் மண்புழு உரம் இடவரப்ப கொஞ்சம் உள்ள தள்ளி போடணும், மேலாப்ல போட்டீங்கன்னா நியூட்ரன் லாஸ் ஆயிரும். அதனால கொஞ்சம் குழி பண்ணி அதுக்குள்ள மண்புழு உரத்தை வந்து நம்ம போடணும். மண்புழுக்கும் வந்து எதிரிகள்லாம் நிறைய பேர் உண்டு. அவங்க யார் அப்படின்னா பறவைகள், பாலுட்டிகள், ஊர்வனை, எலிகள், உண்ணிகள், கரையான்கள், எறும்புகள், வண்டுகள், சிலந்தி, பூரான், நத்தை இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்க மாட்டோம். இவங்கெல்லாம் கூட மண்புழுக்கு வந்து எதிரியா இருக்கும், முக்கியமா எறும்பு அதிகமா இருக்கும். எனவே மண்புழு வளர்ப்பு போது அது வந்து ஈரமா இருக்கிறப்போ நிறைய இந்த மாதிரி எதிரிகள்லாம் வருவாங்க. அவங்கள வந்து கரெக்டா கட்டுப்படுத்து தொட்டி சுத்தி நிறைய மருந்து போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து போட்டு அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். இவ்வளவு நேரம் நான் வந்து மண்புழு உரத்தை பத்தி பேசியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட போன் நம்பர் 9894398840. நொதுரா சொல்றேன் என்னோட நம்பரை, 9894398840. இந்த விதமான தகவலுக்கு நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.
1: மண்புழு உரம் தயாரிக்கிறது அப்படிங்கறதே மண்புழுக்களை பயன்படுத்தி உரம் தயாரிக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான முறை அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளோட விவசாய நிலத்துக்கு மண்புழு உரம் இடுறது மூலமா மண்ணோட கட்டமைப்பு அப்படிங்கறது மேம்படுது. அது மட்டும் இல்லாம நீண்ட காலத்துக்கு நம்மளோட நிலம் வளமானதா இருக்கிறதுக்கு பெரிதும் உதவியா இருக்கு இந்த மண்புழு உரம். நம்மளோட நிலம் வளமானதா இருக்கிறதுனால செயற்கை ரசாயன உரங்களோட பயன்பாடு குறைக்கப்படுது. மண்புழுக்கள் அப்புறம் பிற மக்கும் கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இதுவரைக்கும் எடுத்து சொன்னாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே நளினி அவங்க. விவசாயிகளே, இவர் சொன்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்களும் மண்புழு உரம் தயாரித்து பயிர்களுக்கு இட்டு அதிகப்படியான மகசூலை பெற்றிடுங்களேன். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கரூர் பண்டதாகரன் புதூரில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் இறைச்சி உற்பத்திக்கான வெள்ளாடு இனங்கள், சிறந்த வெள்ளாடுகளை தேர்வு செய்தல், வெள்ளாடுகளுக்கு கொட்டகை அமைத்தல், தீவன பயிர் உற்பத்தி, தீவன மேலாண்மை, குறைந்த செலவில் வெள்ளாடுகளுக்கு தீவனம் அளித்தல், மரபுசாரா தீவனங்கள், இனப்பெருக்க மேலாண்மை, குட்டிகளை பராமரித்தல், வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றின் தடுப்பு முறைகளும், குடற்புழு நீக்கம், தடுப்பூசி, உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வெள்ளாடுகளுக்கான மூலிகை மருத்துவம், பண்ணை பொருளாதாரம் ஆகிய தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள், கால்நடை பண்ணையாளர்கள் பயிற்சியில் பங்கு பெற ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முன்பதிவு செய்பவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் விவரங்களுக்கு 7339705703 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு

0: இளமை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை புதுடெல்லியில் நாளை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இசைக்கலைஞர் ராஜம், திரு கே டி தாமஸ் உள்ளிட்ட 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்படுகிறது. இதில் மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் ஆகியோருக்கு மரணத்திற்கு பிந்தைய விருதுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நடிகர் மம்முட்டி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் ராமசாமி பழனிசாமி, ஈரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு மயிலானந்தன் உள்ளிட்ட 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி, முன்னாள் தமிழக அமைச்சர் திரு ஹெச் பி ஹண்டே உள்ளிட்ட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்படுகின்றன. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா வந்துள்ள நிலையில் ஜப்பானின் தொஷிமிட்சு நாளை இந்தியா வருகிறார். பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும், இந்தோ பசிபிக் மண்டலத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை இந்தியா நடத்துவது குறிப்பிடத்தக்கது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை கனடா செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி, வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு செயல்முறைகள் மற்றும் மாணாக்கர் எதிர்கொள்ளும் கட்டணம் தொடர்பான சிக்கல்களை தீர்க்கும் வகையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுடெல்லியில் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். முன்னதாக எந்தவித தொழில்நுட்ப கோளாறுமின்றி மறு மதிப்பீடு நடைபெறுவதை உறுதி செய்ய சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பேராசிரியர்களை கொண்டு வல்லுநர் குழுவை நியமிக்க திரு பிரதான் உத்தரவிட்டுள்ளார். கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். சிறுமியின் குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இன்று ஆறுதல் கூறிய அவர், குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்த சிறுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருச்சி செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் தவறு நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் உயர்மட்ட குழு அடுத்த 2 நாட்களில் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இரவு நேர மின்வெட்டை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்தடையின் போது அலட்சியமாக செயல்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை மத்திய புழல் சிறையில் அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். சிறைக்குள் போதைப் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளி மாணாக்கருக்கு வழங்கப்படும் இலவச சீருடைக்காக 110 லட்சம் மீட்டர் துணி தயாரிப்பு செய்து 3 கட்டமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி இன்று நடைபெற்றது. கீழ்ப்படிதல், நடை, பாவனை, கட்டளைகளை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் சிறந்த திறனை வெளிப்படுத்திய நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து மக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்தனர். கொல்கத்தாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் டெல்லி கேபிட்டல்ஸ் சற்று முன் 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக மும்பையில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இண்டியன்ஸை 30 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:06. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது 80-90களில் வெளிவந்த பாடல்கள் உலாவரும் இரவு இசை இனிமை. நேயர்களோட நெஞ்சாங்கூட்டில் எப்போதுமே ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய 80-90களில் வந்த பாடல்களை நேயர்களே உங்களுடைய விருப்பப்படி நீங்க கேட்கலாம். நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-246-102-1. நிகழ்ச்சியில் முதல் முறையாக பங்கேற்கும் நேயர்கள் 0431-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியது இந்திரா படத்திற்காக.

0: இன்னிசை மழையாய் இது இரவு இசை இனிமை. நேரம் 8:12. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இப்போ இணைந்து தன்னோட விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: சொல்வது யாருங்க?
1: திருச்சி கருமண்டபம் வேளாவிடம் ஜெகதிய மலை.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: வெளியில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க.
0: அப்படியா, சந்தோஷம். குளிர்ச்சியா இருக்கா?
1: குளிர்ச்சியா இருக்கு.
0: சரி சரி, அப்படியே அதே சந்தோஷத்தோட எல்லார் மனமும் குளிர்ற மாதிரியான ஒரு பாடலை கேளுங்க.
1: தாய்க்கு ஒரு தாளாட்டு படத்துல இருந்து, காதலா காதலா கண்களால் என்னை, அந்த பாட்டு கூட.
0: ரொம்ப நன்றிங்கய்யா அழைத்தமைக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 80-90களில் நேயர்களோட மனம் தொட்ட பாடல்கள் தான் உலா வந்துட்டு இருக்கு. இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடலா நாம கேட்க போறது எந்த பாடல்? அதை கேட்க காத்திருக்கும் நேயர் யாரு? வருக. வணக்கம். வணக்கம்
1: சார். நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: அண்ணா நகர் முதல் தேர்தல் சார் திரைப்படம். அது மதுஷ வாசன் அண்டு வாணிஜம்
0: வணக்கம் சொல்லுங்க. நீங்க பேசுறது சரியாவே கேட்கல. இருந்தாலும் அண்ணாநகர் முதல் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நேரம் 8:23. நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. இந்த இனிமையான இரவு பொழுதுல அடுத்த பாடலா நாம கேட்க போறது எந்த பாடல்? அதை கேட்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அறிவிப்பாளர் யோகநாதன் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணைவது மலைக்குடி பட்டி சண்முகம் திருச்சியில குழுகுடன் மழை பெஞ்சு ரொம்ப இருள் இருக்கும் எல்லாருமே. அந்த மகிழ்ச்சியோட எனக்கு ஒரு பாடல் வந்து கண்ணில் தெரியும் கதைகள். அதுல நானொரு பொண்ணு பாட்டை இந்த இனிய இரவுல இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில காட்டுல தவற விழுந்தா 102.1 வழியா அனைத்து இதயங்களை தொடர்த்தால் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு நெஞ்சாமை இதயம் பூரித்த பல கோடி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 8:30 ஆக போகிற இந்த நிமிஷத்தில் நாம் கேட்டுட்ருக்கோம் இரவு இசை இனிமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். 80-90களில் வந்த பாடல்கள், நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4431-246-1021, அறிமுக நேயர்கள் 4431-240-1021 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து மச்சான பாத்தீங்களா படம், அதுல வந்து இயேசுதாசும் பி சுசிலா அம்மாவும் பாடியிருப்பாங்க, மாம்பூவி திருமைனாவே நாம் மச்சானின் பச்சை கிளினு. நல்லா ஒரு அருமையான ஒரு பாடல். அதனால அது கிளைமேட்டுக்கு நேர்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க.
0: ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 8:34. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம் வருக.
1: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டை வட்டம் புதுநகர் முத்து பேரேன்
0: சார். புதுநகர் முத்து சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்.
1: எனக்கு வந்து சார் பாக்கியராஜ் நடித்த மௌன கிரகங்கள் படத்துல

0: இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் 8:39 நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மேலசிந்தாவணியிலிருந்து ஈஸ்வர் பேசுகிறேங்க சார்.
0: ஈஸ்வரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாட்டி சொல்லை தாட்டாதுலேருந்து டெல்லிக்கு ராஜானால பாட்டி சொல்லை தாட்டாத பாடல் வேணும்.
0: அருமைமா, ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.
1: ஆ, நன்றிங்க சார்.

0: 3 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிணைஞ்சிருக்கோம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் கோவாகமலை வடசேரி மணிமாறன் டைலர்.
0: மணிமாறன் ஐயா சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து பொன்மணித்துல இருந்து பொட்டு வச்ச தங்கம்.
0: அருமையான பாடல், நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
1: ஓகே சார்.
0: நீங்க கேட்ட பாடல் பொன்மணச்செல்வன் படத்திலிருந்து.

0: 8:48 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இப்ப நிகழ்ச்சியில இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். இரவு இசை இனிமை இணைவது திருச்சி காஜாப்பட்டி ரசிபர் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க,
1: என்கிட்ட பேசுனால பெரிய சந்தோஷம் தான் சார்.
0: சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: படம் வந்து அன்னக்கிளி. அன்னக்கிளி
0: வந்து 1976 வந்தது. நம்ம 1980களுக்கு அப்புறம் தானே சொல்றோம், 80-90களில் வந்து. சொல்லுங்க.
1: இளமை காலங்கள். அதுல இருந்து என்ன பாட்டு தான் சொல்லுங்க சார்?
0: இளமை காலங்கள்ல இருந்து எந்த பாடல் கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிறீங்களா? சரி, வாங்க. பாடி வந்ததோர் ஞானம் கேப்போமா?
1: கானம். சரிங்க சார்.
0: நன்றிங்கய்யா.
1: நன்றி சார்.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் காலம் வென்ற அந்த காலத்து பாடல்களை நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். முதலலைவரிசை நேயர்கள் ரவிவாசரி அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பண்டிட் ஹரசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சிதார் இசை கேட்கலாம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியுடன் நிறைவான நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க
1: சார்? நாங்க ஆலம்பகத்துல இருந்து மேரி பேசுறேன் சார்.
0: மேரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நீர் ரயண படத்துல இருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களுக்காக நீங்க கேட்ட பாடலே போட்டுடலாம். ஹரிணி அருண்மொழி குரல்கள்ல.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் தொடர்வது நியூஸ் அட் 9. நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்து ஆகாஷ்வாணி போட்காஸ்ட். பிரசார் பாரதியின் மேனாள் துணை தலைமை இயக்குநர் மிதாலி சாட்டர்ஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

நாள் துணை தலைமை இயக்குனர் மித்தாலி சட்டர்ஜி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். நேரம் 9:30. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் இனிய ராகம்.

0: பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

வானொலிக்கு அசரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: வானொலி நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பு,
1: நேயர்களின் நெஞ்சங்களில் பிரமிப்பு,
0: தலைமுறை கடந்த ரசிகர்களின் வரவேற்பு,
1: பண்பலை 102.1 வசந்த அழைப்பு.
0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: பண்பலை தரும் வசந்த அழைப்பில் நாளை வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். பிளஸ் டூ முடிச்சுட்டு வேளாண் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் நாளைய வசந்த அழைப்பில். ஒன்பது மணி 49 நிமிடம் இனிய ராகம் கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

நேயர்களே, அடுத்து நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ரவிவாசரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பண்டிட் ஹர சங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசையை கேட்கலாம். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே என்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் காலம் என்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ये आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है। मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्स, DRM 810 किलोहर्ट्स पर।
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சி வானொலியின் மத்திய அலை 966 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை அதிகாலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள்.